0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத 28 நாள் பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 2 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: கொடை அருள் செங்கோல் முறை குடி காத்தல் இந்த நான்கினையும் உடையவன் அரசர்களில் வழிகாட்டும் ஒளியாக திகழ்வான். குறள் எண் 390 அதிகாரம் இறை மாட்சி.
1: கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானா வேந்தற்கு ஒளி.
0: கொடை அருள் செங்கோல் முறை குடி காத்தல் இந்த நான்கினையும் உடையவன் அரசர்களில் வழிகாட்டும் ஒளியாக திகழ்வான். குறள் எண் 390 அதிகாரம் இறை மாட்சி.

ஆகாஷ்வாணி மறு மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள், அதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, அதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி ஜென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 7:00 சுழல் விளக்கு சென்னைஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரத்தென்றல். காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய்வாள குழந்தைகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். பகுதி 9. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கிசை ஆலப்பி வெங்கடேசனின் பாட்டு, ஈஆர் அனிருத்தின் துணைப்பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத்தின் வயலின், சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணனின் மிருதங்கம்.

காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாட்டு, 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு திரை இசை, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம், 12:10 சங்கீத சாரர் சங்கீத சாரல், பழையர சீவரம் பிபி, ஞானசுந்தரம் நாகஸ்வரம், வி மகேஷ்குமாரின் தவல். மதியம் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சலாக கேட்கலாம், 12:50 மெல்லிசை. மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம், 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம், எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி ஏஞ்சலாக கேட்கலாம், 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சலாக கேட்கலாம்.

0: ஒன்று மணிக்கு பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 இருக்கு. ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை இனிதே ஆரம்பமாகும். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 5:30 மதுரை தென்றால் மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் ரிலேஞ்சலாக கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்களாக முத்து திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள், 7:15 தமிழ் செய்தியில் சென்னைஞ்சலாக கேட்கலாம், 7:25 பன்னி செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவமும், கன்னியாகுமரி மாவட்டம் பாலக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், சென்னைஞ்சலாக கேட்கலாம். இவை அனைத்தும் 8:00 செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம், 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, கோவை நிர்மலா ஸ்ரீனிவாசனின் பாட்டு, 8:45 ஆங்கில நிகழ்ச்சி சென்னைஞ்சலாக கேட்கலாம், கரும்பலகையிலிருந்து ஸ்மார்ட் போர்டுகள் வரை நிறைவு பகுதியை கேட்கலாம், மாறி வரும் கற்பித்தல் முறைகள் குறித்து உரையாடல், பங்கேற்பவர்கள் டி பத்மபிரியா, கல்வி ஒருங்கிணைப்பாளர் சி கவிதா, உதவி தலைமை ஆசிரியை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், எஸ் ஹரிக்குமார் இன் வயலின். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை, நிகழ்ச்சியும் நிரும்புமாய்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
5: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
6: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
2: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
3: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
4: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
6: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மாலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு

அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: real atmosphere, and members raised several questions. Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav held a high-level meeting with the Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath to review measures for improving air quality in 8 NCR-linked districts of the state. These include Noida, Hapur, Ghaziabad, Meerut, Bulandshahr and others. Talking to media about the meeting, the Environment Minister said the meeting discussed action plans to curb vehicular pollution, including measures concerning old vehicles, the new EV policy, electric buses, mandatory pollution certificates and aggregator vehicles. India has been ranked first in business climate among 40 plus global markets in the latest Business Climate Survey 2026 by the Swedish Chamber of Commerce in India. Commerce and Industry Minister Piyush Goyal shared this information in a social media post. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனைப் போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே, நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடனுமே, புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றிச் சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளைச் சேர்த்து மன அமைதி கொள்ளனுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவது சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. ராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக

0: வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இல்லந்தோறும் இறையருள் பெற இறைவனை பிரார்த்திப்போம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் 2வது பாடலாக

கண்மணியாய் பெரியவன்.

ಮಾರತ.

ஆகாஷ்வாணி மாதிரி மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெச்சில் இதுவரை கேட்டோம் பக்தி மாலை பாடலில். இல்லந்தோறும் இறையொருள் பெற நிச்சயம் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலாக பி சுஷிலா குரலில், பி சுஷிலா வீரமுனி குரலில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் காலை 6:35. இனி கேட்கலாம்.
2: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற செப்டம்பர் 22 காலை 11 முதல் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் வெளிப்படுத்துதல் பயிற்சி மற்றும் கடன் வழங்கும் திட்டங்கள் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய பயிற்சி வருகின்ற 24 அதாவது 24/9/2026 அன்று நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 56. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தென்னையில் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். தென்னையில் சிறந்த காய்ப்பு திறனையும் ஆரோக்கியமான வளர்ச்சியையும் பெறுவதற்கு சரியான உர மேலாண்மை மிகவும் அவசியம். முதலில் கரிம உரம். நன்கு வளர்ந்த ஒரு தென்னை மரத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 50 தொழு உரம் மற்றும் மண்புழு உரம் வைக்க வேண்டும். நன்கு வளர்ந்த ஒரு தென்னை மரத்திற்கு ஆண்டிற்கு சுமார் 50 தொழு உரம் அல்லது மண்புழு உரம் வைக்க வேண்டும். அடுத்ததாக இரசாயன உரம். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்ட உரங்களை ஆண்டுதோறும் 2 பிரித்து ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இட வேண்டும். ஒரு தென்னை மரத்திற்கு ஆண்டிற்கு தேவையான பேரூட்டங்களாக யூரியா 1.3 சூப்பர் பாஸ்பேட் 2 பொட்டாஸ் சிவப்பு 3.5 வழங்க வேண்டும். அடுத்ததாக வட்டப்பாத்தி அமைக்க வேண்டும். இதில் மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து சுமார் 1.8 அதாவது 5 தொலைவில் வட்டப்பாத்தி அமைத்து மண்ணை கிளறி உரங்கள் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் நுண்ணூட்ட உரமும் முக்கியமானது. குறும்பை உதிர்தலை தவிர்க்க ஒரு மரத்திற்கு 1 தென்னை நுண்ணூட்ட உரத்தை தொழு உரத்துடன் கலந்து இடலாம். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்ப நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா, இப்ப மேங்கோ அப்படின்னா அது சீசனல் ஃப்ரூட்ஸ். இந்த சீசன்ல தான் நம்ம மேங்கோ கிடைக்கும். அக்டோபர் நவம்பர்ல மேங்கோ கிடைக்குமானா கிடைக்காது. மேபி ஆஃப் சீசன்ல ரொம்ப ரேரா கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு மேங்கோ சீசன்ல இருந்து கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கிடைக்காத தருணங்களில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருடம் ஃபுல்லா பயன்படுத்தலாம். அதுக்குதான் நம்ம பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கொடுத்தோம். சோ இந்த மாதிரி உள்ள விளைச்சல்கள் அதிகமா இருக்கும் போது நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, விளைச்சல்கள் இல்லாதப்ப நம்ம விற்பனை பண்ணிக்கிறதுக்கும் இல்ல பதப்படுத்தின உணவுப் பொருளை வச்சு நம்ம பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்றதுக்கும் இது வந்து பயனுள்ளதா இருக்கும். மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு

0: விலை இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்து விலையை வந்து குடுக்கறோம். அதாவது தக்காளி வந்து அதிகமான மாவட்டங்களை தக்காளி வந்து விவசாயிகள் அதிகமா வந்து விளைச்சல் கம்மினால நம்ம என்ன ஆகுது, நிறைய வந்து சேதாரங்கள் ஏற்படுது. சோ அந்த விலை கம்மியா இருக்கக்கூடிய தருணங்கள்ல நம்ம அந்த தக்காளிய வந்து உலர வச்சோ, உலர்னா காய வச்சுட்டு சேமிச்சு வந்து வச்சுக்கிற மாதிரி நமக்கு எப்ப தேவையோ அப்ப பவுடர் பண்ணி தக்காளி பவுடரா வந்து பயன்படுத்திக்கலாம், இல்ல தக்காளி ஜாமா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா தக்காளி கெச்சப்பா வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்க பண்ணும்போது அதோடைய வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கும். உணவு பதப்படுத்தல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து இருக்குது. பட் என்ன விதமான உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு? ஏன்னா இயந்திரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான என்னன்னா, முன்னாடி எல்லாம் வெள்ளை பூடு, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம கையிலே உரிச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து எல்லா விதமான பதப்படுத்துறதுக்குமே நவீன இயந்திரங்கள் வந்ததுனால முக்கியமா தொழில் முனைவோருடைய பழுவை குறைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எளிதில் பதப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மதிப்பு கூட்டுறதுக்கா இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களுமே நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே இன்னைக்கு விவசாயிகளுக்கு முக்கியமா வந்து தொழில் முனைவோருக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய மாதிரி வந்துருச்சு. சோ உணவு பதப்படுத்தல் இயந்திரங்கள் பற்றி நம்ம வந்து அதற்கும் தனியா வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான உணவு பதப்படுத்தப்படக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு, எந்த இயந்திரங்களை வச்சு என்னென்ன விதமான உணவுப் பொருட்கள் தயார் செய்யலாம் அப்படின்ற விஷயமும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு விதமான முக்கியமா வந்து சொல்லணும் உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்துல 20க்கும் மேற்பட்ட உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு. அதுல வந்து இரண்டு விதமான உணவு பதப்படுத்தக்கூடிய ஒரு மையம் இருக்கு. எப்படி சொல்றோம்னா அக்ரி இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்துடைய நிதியுதவி மூலமாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான ஒரு சிறப்பாக தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடியதற்காக உருவாக்கப்பட்ட இது வந்து உணவு பதப்படுத்தக்கூடிய ஒரு மையம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பயிற்சி பெற்ற ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர்கள் அவங்களுடைய பொருட்களை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்துல இருக்கக்கூடிய இயந்திரங்கள் மூலமாவே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொரு இன்குபேஷன் சென்டர் உணவு பதப்படுத்த இயந்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது காமனா அனைத்து விதமான தரப்பினர்களுமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த உணவு பதப்படுத்தல் அப்படின்றது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தலைப்பு. இதுல வந்து என்ன மாதிரியான பதப்படுத்தல் இயந்திரங்கள் இருக்கு? இப்ப எல்லாருமே வந்து நமக்கு ஈஸியா வந்து குறைந்த செலவுல ஒரு இயந்திரமாக இருந்துச்சுனாலும் அதை வச்சு நம்ம பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது நம்ம வந்து எல்லாருமே எண்ணுவோம். பல்வகை உணவுப் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய இயந்திரம், ஆங்கிலத்துல வந்து மல்டி பர்பஸ் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இயந்திரம் இருந்தால் உங்களுக்கு வந்து வெள்ளப்பூடு உரிச்சுக்கலாம், வெங்காயம் உரிச்சுக்கலாம், இஞ்சி உரிச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம், கூல் பண்ணிக்கலாம், அதை அரைச்சிக்கலாம், அதுல இருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம், அதுல இருந்து உங்களுக்கு வந்து தண்ணி வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான பதப்படுத்தல் தொழில்நுட்பங்கள் வந்து அந்த ஒரு இயந்திரத்தின் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் மையம் இரண்டு இயந்திரங்கள் இருக்கு. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இயந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேசிய புத்தாக்க நிறுவனம் வந்து குஜராத்ல இருக்குது. சோ அவங்க மூலமாக அந்த இயந்திரங்களுக்கு தெரிய வந்து முன்னிலை செயல் விளக்க திட்டத்தின் கீழாக இந்த இயந்திரங்களை விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்து அதுல வந்து இன்னைக்கு வந்து 5க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் அந்த இயந்திரத்தை வந்து நிதிகள் வாங்கி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான தனித்தன்மை வாய்ந்த உணவுப் பொருட்கள்லாம் தயார் செஞ்சிட்டு இருக்காங்க.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி. உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நரேந்திர மோடியின் 25 கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும்

0: இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3வது கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மின்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர்

ரக்ஷா கத்ஸே கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: மியோவாக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மியோவாக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சீன அறிஞர் கண்டுபிடிச்ச ஒரு காடு, செயற்கை காடு. இது எப்படிங்க செயற்கையா ஒரு காடை உருவாக்கிட முடியுமா அப்படின்னா, மியோவாக்கி அப்படிங்கிறவரு ஒரு செயற்கை காடுகளை வளர்க்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு 500-600 சாம்பிளிங்ஸ் எடுத்துக்கிட்டு, மரக்கன்றுகளை எடுத்துட்டு அதை ஓரடி இடைவெளியில நட்டு வச்சிடுறாங்க. என்னங்க அது, ஓரடி இடைவெளியில 500 மரங்களை எப்படிங்க நட முடியும் அப்படின்னா, ஒரு ஏக்கர்ல எடுத்துக்கிட்டோம்னா 1500-2500 மரக்கன்றுகளை நட்டுறது. போட்டி போட்டுக்கொண்டு அந்த மரங்கள் நீயா நானான்னு வளருமாங்க. அப்படி வளர்ந்த மரங்கள் பூமியில ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கறதுனால அந்த காடுகளுக்கு பெயர் செயற்கை காடுகள். அதை உருவாக்குனவரோட பெயர் மியோவாக்கி. அதனால மியோவாக்கி காடுகள்னு சொல்லுது. இதுக்கு சொட்டு நீர் பாசனம் கொடுக்கணும். தமிழர்களோட பாரம்பரியமான சொட்டு நீர் பாசனம் தான் கொடுத்தாலுமே, மரங்களோட முக்கியத்துவம் தெரிந்தாதான் இந்த காடுகளோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுங்க. மரங்கள் நமக்கு பல வகைகளில் பயன் கொடுக்குங்க. ஆக்சிஜன் கொடுக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆக சிறந்த நண்பன் மரம். கார்பன் டை ஆக்சைடை நம்மளுக்கு உறிஞ்சுது. அதனால தான் மரங்களோட அரசன் அப்படின்னு நம்ம அரச மரத்தை சொல்கிறோம். அரச மரத்துக்கு 98% ஆக்சிஜனை வெளியில் விடுறதுக்கான முயற்சி இருக்குது. 98% அது வெளியிட்டாலும், அது மரங்களின் அரசன் இருந்தாலும் கூட, நாம் எல்லாரும் ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில் விநாயகரை சுற்றி வந்தால் மரங்களை சுற்றி வந்துடலாம். மரங்களை சுற்றி வந்தோம்னா நம்மளுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுற்றி சுற்றி பாருங்கள், நம்மளுக்கு இயற்கை தான் நம்ம வாழ்வியல் நெறிமுறைகளில் உதவி செய்யுது. மருந்துகள் உட்கொள்றதுக்கு முன்னாடியே மரங்கள் நம்மளுக்கு உதவி செஞ்சிருது. கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் வந்து உறிஞ்சுகின்றன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காற்றோட மாசை கட்டுப்படுத்தணுங்க. காற்றோட மாசை கட்டுப்படுத்திட்டாலே காற்றோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு காற்று தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், இல்லைன்னா ஏர் கண்டிஷனர் ஏசி போட்டுக்கிறோம். செயற்கையாக காற்றுகளை உருவாக்கிக்கிறோம். ஆனால் இயற்கையான ஒரு காற்றை நம்ம சுவாசித்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு கோவிலில் உள்ள நுழைஞ்சா நம்மளுக்கு விதவிதமான மரக்கன்றுகள் பார்க்க முடியும். நந்தவனம் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது நம்மளுக்கு. பழமையான ஆகம விதிகளில் நந்தவனம் முக்கியமான ஒரு முறை. இந்த நந்தவனத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் நிறைய கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. எப்படிங்க நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னி உருவாக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பேர் நம்மளுக்கு அக்னி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குங்க. இந்த மரத்திலிருந்து நிறைய காற்றுகள் உருவாக்குனாலும் அதை மரக்கட்டைகளை அரணிக்கட்டைன்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த அரணிக்கட்டையை உரசுறப்ப அக்னி உருவாகுதாங்க. இந்த மரம் கிட்டத்தட்ட புளிய மரம் மாதிரியே இருந்தாலும் கூட வன்னி மரம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். வஹ்னி அப்படின்னா வன்னி மரம், அக்னி கொடுக்கக்கூடிய மரம். இது கூட நம்மளுக்கு அதிகமான ஆக்சிஜனை கொடுக்குது. அதனால மரங்களை வளர்ப்போம். நம்மளோட இயற்கை சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: நேரம் காலை 7 மணி. இனி கேட்கலாம் சுழல் விளக்கு சென்னை அஞ்சலாக.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, உலகத்தின் கவனத்தை ஈர்த்த 18வது பிரிக்ஸ் மாநாடு ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: இந்தியாவின் மீது மீண்டும் ஒருமுறை உலகத்தின் கவனம் குவிந்திருக்கிறது. வேற எந்த நாட்டாலும் சாதிக்க முடியாத பல விஷயங்களை இந்தியா மீண்டும் ஒருமுறை சாதித்து பெருமிதம் அடைந்திருக்கிறது. உலகளாவிய போர் பதற்றங்கள், வர்த்தக பூசல்கள் மற்றும் மேலை நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தில்லியில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்துள்ளது. உண்மையில் இது வழக்கமான ஒரு மாநாடாக மட்டுமின்றி விக்சித் பாரத் எனும் வளர்ச்சியடைந்த இந்தியா நோக்கிய பயணத்தில் இந்தியாவின் உலகளாவிய ஆதிக்கத்தை பறைசாற்றும் நிகழ்வாக அமைந்தது. உலகில் வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளின் சர்வதேச கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். பி என்ற எழுத்து பிரேசிலையும், ஆர் என்ற எழுத்து ரஷ்யாவையும், ஐ என்ற எழுத்து இந்தியாவையும், சி என்ற எழுத்து சீனாவையும், எஸ் என்ற எழுத்து தென்னாப்பிரிக்காவையும் குறிக்கும். பின்னர் இந்த அமைப்பு விரிவடைந்து எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளும் உறுப்பினர்களாக இணைந்தன. உலகின் பெரும் பகுதி பொருளாதாரத்தை கையாளும் வளரும் நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் சர்வதேச அளவில் மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கும் அமைப்பாக மாறியிருக்கிறது. 2006 நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு முறையான வடிவம் கொடுத்தனர். அதன் பிறகு 2009 ஜூன் 16 அன்று ரஷ்யாவின் ஏகேத்தரின்பர்க் நகரில் 4 நாடுகளின் தலைவர்கள் 1வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சந்தித்தனர். இதுவே அந்த அமைப்பின் முதல் தலைவர்கள் மாநாடு. இதற்கு முன்பு 3 முறை இந்தியாவில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடந்துள்ளது. இந்த ஆண்டு கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருந்த நிலையில் 18வது உச்சி மாநாடு கடந்த 12-13 தேதிகளில் தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்ற கருப்பொருளில் நடந்த இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தா எல் சிசி, எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமத், இந்தோனேசிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான், ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான், சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் திரு ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத், பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரோ வியாரோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குத்ரஸ் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2019 பின் 7 ஆண்டுகள் கழித்து இந்தியா வந்தது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தையும் கவனம் பெற்றது. மாநாட்டின் முதல் நாளான செப்டம்பர் 12 பாரத் மண்டபத்திற்கு வந்த உலக தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். உள்ளடக்கிய உலக நிர்வாகமும் பலதரப்பு அமைப்புகளை வலுப்படுத்துதலும் என்ற தலைப்பிலான முதல் அமர்வு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடந்தது. ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்குதல், தெற்குலகின் குரலுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குதல், சர்வதேச முடிவெடுப்புகளில் சமத்துவம், பலதரப்பு அமைப்புகளை சீர்திருத்துதல், உலகளாவிய நெருக்கடிகளை இணைந்து எதிர்கொள்வது போன்ற விஷயங்கள் இந்த அமர்வில் விவாதிக்கப்பட்டன. உலக தெற்கு நாடுகள் உலகளாவிய நெருக்கடிகளின் முன்னணியில் இருந்தாலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ளன என்ற கருத்தை இந்த அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அழுத்தமாக முன்வைத்தார். இறுதியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைவர்களின் புதுதில்லி கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டது. சுவாரஸ்யமாக, அமெரிக்காவுடனான போரில் எதிரெதிர் தரப்புகளில் உள்ள ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் மத்திய கிழக்கில் நிலவும் சூழலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திய இந்த பிரகடனத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டன. 140க்கும் மேற்பட்ட சர்வதேச விவகாரங்களை உள்ளடக்கிய இந்த புதுதில்லி கூட்டு பிரகடனம் எவ்வித எதிர்ப்பும் இன்றி 100% ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்களிப்பு மிகப்பெரியது. தொடர்ந்து அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த பாரத் இனோவேட்ஸ் கண்காட்சியை தலைவர்கள் பார்வையிட்டனர். இதையடுத்து

மாணவர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பிறகு மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரிக்ஸ் ஒற்றுமையின் அடையாளமாக மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து தலைவர்களுக்கும் இரவு விருந்து வழங்கினார். இது சாதாரண விருந்தாக இல்லாமல் இந்திய கலாச்சாரத்தை உலக தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. இந்த விருந்தில் ஒன் ரிதம் மெனி கல்ச்சர்ஸ் என்ற கருத்தில் இந்தியா மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் 160 இசை கலைஞர்கள் இணைந்து இசை நிகழ்ச்சி நடத்தினர். தொடர்ந்து இந்தியாவின் பாரம்பரிய நடன கலைகளை மையமாக கொண்டு நவரசம் என்ற கருத்தில் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விருந்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சிறப்புணவாக இருக்கும் பல்வேறு சிறுதானிய சைவ உணவுகள் தலைவர்களுக்கு பரிமாறப்பட்டன. இந்த விருந்து நிகழ்ச்சியில் உலகின் வல்லமை மிக்க தலைவர்கள் அரசியல் பேதங்களை மறந்து மிகவும் இயல்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது உலக ஊடகங்களை கவர்ந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்கள் கேமரா முன்னிலையில் கைகுலுக்கி சிரித்து பேசிய காட்சிகள் வைரலாகின. இந்த மாநாட்டின் இரண்டாம் நாள் அமர்வில் நேச நாடு என்ற அடிப்படையில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் இந்திய திரைப்பட இசையின் மீதான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி பிரபல பாடகர் கிஷோர்குமார் பாடலை பாடி அனைவரையும் அசத்தினார். மேற்காசிய புவிசார் அரசியல் மோதல்கள் உச்சி மாநாட்டை தடம் புரள செய்துவிடுமோ என்ற சந்தேகத்தை உடைத்து இந்திய விருந்தோம்பலின் கீழ் பிராந்திய போட்டியாளர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்ததே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனை. இறுதியில் ரஷ்யா, சீனா, ஈரான் உள்ளிட்ட 10 மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தையும் நடத்தினார். இரண்டாம் நாள் அமர்வில் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் மட்டுமின்றி பார்ட்னர் கண்ட்ரீஸ் எனப்படும் நேச நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய உலகளாவிய வளர்ச்சிக்கான எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இரண்டாவது நாள் அமர்வு தொடங்கியது. வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் சமமான பயன்பாடு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, எரிசக்தி பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உலக வர்த்தகம், நிலையான வளர்ச்சி போன்ற அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன. பிறகு தலைவர்கள் உரையாற்றினார்கள். மாநாட்டின் தலைவர் என்ற முறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்புரையாற்றி இந்தியாவின் கருத்துக்களை எடுத்து கூறினார். உலகில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்களை முன்வைத்து அது சாதாரண மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் குறிப்பிடத்தக்க மற்றும் பரவலான எதிர்மறை தாக்கத்தை பற்றி கவலையோடு அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் பெருந்தொற்றுகள், பருவநிலை சார்ந்த பேரிடர்கள் மற்றும் விநியோக சங்கிலி போன்றவை உலகில் எந்த ஒரு நெருக்கடியும் குறிப்பிட்ட பிராந்தியத்துடன் மட்டும் நின்று விடுவதில்லை என்பதை உணர்த்தியுள்ளன. எனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்குள் மீள்திறனை மேம்படுத்த சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளோம் என்றும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். அதன்பின் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், நேச நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச பிராந்திய அமைப்புகளின் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதுவரை 18 முறை பிரிக்ஸ் உச்சி மாநாடுகள் நடைபெற்றிருந்தாலும் இந்த மாநாடு பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவிற்கு மேற்கத்திய நாடுகளுடன் நல்ல உறவு இருக்கிறது. அதேவேளையில் ரஷ்யா, சீனா, ஈரான் நாட்டு அதிபர்களையும் பிரிக்ஸ் மாநாட்டின் மூலம் இந்தியா அழைத்து வந்தது இந்தியாவின் நடுநிலையையும் சக்தியையும் காட்டுகிறது. வல்லரசு நாடுகளும் ஆசிய ஐரோப்பிய நாடுகளும் பிளவுபட்டு நிற்கும் வேளையில் உலக அரசியல் முரண்பாடுகளை கடந்து அமைதியையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் முன்வைக்கும் சமரச குரலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்க சீனாவும் ஆதரவு தெரிவித்தது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் மேலும் பல நன்மைகளும் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளன. சர்வதேச செலாவணி நிதியம் மற்றும் உலக வங்கியில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான பங்களிப்பு, வாக்களிக்கும் அதிகாரம் ஆகியவை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் முழங்கியது பெரும் கவனம் பெற்றுள்ளது. மாறுபட்ட அரசியல் அமைப்புகளையும் பிராந்திய போட்டிகளையும் கொண்ட நாடுகளை ஒரே அமைப்பில் வைக்க முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பினர். மேலும் இது மேற்கத்திய எதிர்ப்பு மோதல் களமாக மாறுமா அல்லது பயனற்ற பேச்சு மன்றமாக உருமாறிவிடுமா என்ற வெளிப்படை அழுத்தமும் அதிகரித்தது. ஆனால் 2026 இந்தியாவின் தலைமைத்துவமானது பிரிக்ஸ் அமைப்பின் அடையாளத்தை நிலைப்படுத்தியது. பிரிக்ஸ் அமைப்பை மேற்கத்திய எதிர்ப்பு மன்றமாக மாற்றாமல் குளோபல் சவுத் எனப்படும் தெற்குலகத்திற்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மேற்கத்திய சார்பற்ற தீர்வு நோக்குடைய தளமாக வெளிப்படுத்தியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்புக்கு கிடைத்த வெற்றியாகும். உலக வல்லரசுகளை ஒரே மேடையில் அமர வைத்து அமைதி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கூட்டு பிரகடனத்தை முழு மனதோடு ஏற்க வைத்ததும் இந்தியாவின் மாபெரும் வெற்றி. 2026 இந்தியாவின் தலைமைக்கு பிறகு 2027 ஆண்டுக்கான

0: தலைமை பொறுப்பை சீனா ஏற்க உள்ளது. அது மேலும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, உலகத்தின் கவனத்தை ஈர்த்த 18வது பிரிக்ஸ் மாநாடு ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:10. மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். ஒலிப்பது சாக்லேட் திரைப்பட பாடல்.

0: மதுரத்தென்றல் திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின் போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய

0: ஆணையம் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜபட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில்

0: பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள்.
3: வணக்கம். இன்று நம்ம ஃபிசியோதெரப்பியோட ஒரு சிறப்பு பிரிவான பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைங்கள் வந்து தொடர்ந்து ஃபிசிக்கலாகவும் நியூரோலஜிக்கலாகவும் டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வயது கூட கூட அவங்களோட மூளை நரம்பியல் சார்ந்தும் உடல் இயக்கங்கள் சார்ந்தும் அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மைல்ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம், இந்த ஒவ்வொரு சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்காமல் போகும். இந்த மந்தில் குப்பரை விழணும், இந்த மந்தில் தவளணும், இந்த மாதிரி சில டைமிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்தந்த காலத்தில் நடக்காமல் தள்ளி போகும். அதை வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் டிலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால தான் இந்த பிரச்சனைகள் வரும். இதை சரி பண்ணுறதோட நோக்கம் தான் இந்த பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்டோட வேலையாக இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு இவங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட்டை என்னென்ன குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிப்ரல் பால்சின்னு சொல்லக்கூடிய பெருமூளை வாதம், இது குழந்தைங்க பிறக்கும்போதோ இல்லை பிறந்து சில இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். டெவலப்மெண்டல் டிலேன்னு சொன்னது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மைல்ஸ்டோன் டிலே, கழுத்து நிற்காமல் போகிறது, அந்தந்த மந்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது நடக்காமல் அவங்களுக்கு தள்ளி போகிற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் ஒரு குழந்தைகளுக்கான இயன்முறை மருத்துவர் சைல்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மஸ்குலார் டிஸ்ட்ரஃபின்னு சொல்லக்கூடிய தசை சிதைவு நோய், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இவங்களை பார்க்க வேண்டியிருக்கும். அது போக சில கன்ஜெனிட்டல் பிறவி குறைபாடு பரம்பரையை சார்ந்த சில வியாதிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன மாதிரி இவங்க இயங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள என்ன ப்ராப்ளங்கிறத முதல்ல அசஸ் பண்ணுவாங்க, அவங்களோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்னு அதெல்லாம் கரெக்டான டைமிங்கில் இருக்கா, அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, மசில் டோன் எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்களோட ஜாயின்ட் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா, அவங்க சரியான பாஸ்டரில் உட்காந்துருக்காங்களா, பேலன்ஸ் பண்ண முடியுதா, அவங்களால கோஆர்டினேட்டடாக ஒரு வேலைகள் செய்ய முடியுதா, அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷனல் மொபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி அவங்களோட கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் அவங்க பார்த்துட்டு அதுக்கு தக்கன அவங்க வந்து எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும், பேலன்ஸ் ட்ரைனிங் நிறைய கொடுப்பாங்க, மொபிலிட்டி ட்ரைனிங் கொடுப்பாங்க, பிளே பேஸ்டு தெரப்பி இருக்கும், அதாவது விளையாட்டோட இணைஞ்சு அவங்க வந்து சில பயிற்சி முறைகள் உங்களுக்கு சொல்லித்தருவாங்க, ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்கிறதுனால எக்ஸசைஸ் பிளான் வந்து அவங்களுக்கு விளையாட்டு போக்கில் சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்களால செய்ய முடியும். அதோட அவங்களால செய்ய முடியாத சில வேலைகள், இப்போ ஒரு குழந்தையால் பல்லு வளர்க்க முடியல அப்படின்னா அவங்க எப்படி அவங்க கையை கொண்டு போய் வாய்க்கிட்ட கொண்டு போய் அவங்களால பல்லு வளர்க்க வைக்க முடியும், அந்த மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த தெரப்பிஸ்டோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். இது போக பேரண்ட்டுக்கும் கேர் கிவருக்கும் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கேஸில் முக்கியமாக இருக்கும். ஏன்னா தெரப்பிஸ்டோட பேரண்ட்டோடையும் கேர் கிவரோடையும் தான் அந்த குழந்தை நீண்ட நேரம் வீட்டில் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, எந்த மாதிரி அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தெரப்பி எடுக்கிற குழந்தைங்களோட மோட்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும், ஃபங்க்ஷனல் மொபிலிட்டியும் அதிகரிக்கும், இண்டிபெண்டன்ஸ் முக்கியமாக அதிகரிக்கும். அதாவது அவங்க அம்மாவையோ யாரையும் சார்ந்து இல்லாமல் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைங்களோட தன்னோட வேலைங்களை அதோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை அவங்களே செய்கிற அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இந்த தெரப்பிஸ்ட்னால இம்ப்ரூவ் பண்ணி தர முடியும். நன்றி.
2: இதுவரை இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்த தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 முதியோர்களுக்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நண்பர் வந்தார். ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்களெலாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களெலாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம். கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம் தான் கசியும். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காதே அப்படின்னு என் மனைவிக்கு நான் சூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு.

0: பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:35. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது சின்ன வாத்தியார் திரைப்பட பாடல்.
6: சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்கும்.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனைதேனு ஓனாய் அழுதுதா
0: கோபமே ஆண் பாவம் எங்கு செல்ல கூடும் என்ன மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் பனி பூவு
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா

0: பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரையை கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது
1: தேவி என்ன சேர வேம்பாகுமா?

0: வதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்கலையா?
0: I love you. நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி?
1: இனி ஒலிக்கவிருப்பது சிட்டுக்குருவி திரைப்பட பாடல்.

0: இருந்தா துண்ட சோத்துக்கு தாழம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கின்னு இருக்க, தாழமா போற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுற.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கீழியும் காது.

0: தடுக்கு
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
0: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறது நலப்புக்குதா?
0: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு
0: புடுவேன். நீ வளர்த்தத அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
0: அடி எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே.
0: அப்படி சொல்லு.
1: ஓ
0: ராஜா கைய வச்சு

0: ஏய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரமா பா,
1: ஓரமா
3: ஓரமா போயா?
1: ஓரமா.

மதுர தென்றல் திரை இசையில் இதுவரை சின்ன வாத்தியார், சிட்டுக்குருவி, அபூர்வ சகோதரர்கள், செல்லக்கண்ணு, பொண்ணு ஊருக்கு புதுசு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல் திரை இசை. திரை இசையில் ஒலிப்பது ஆவாரம் பூ படப்பாடல்கள்.

மதுரதென்றல் திரை இசையில் இதுவரை ஒலித்தது ஆவாரம்பூ திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

மதுர தென்றலில் இதுவரை ஒலித்தது அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து சில பாடல்கள். பாடல்களை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, ஜென்சி ஆகியோர். இனி ஒலிக்க இருப்பது காயத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: மதுரதென்றல் திரையிசையில் இதுவரை காயத்ரி படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: 9 மணி ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார்கள். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞானமோ சகராதா தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.
2: ஞானமோ சக

ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 9:32. அரங்கிசி நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, குமுதக்ரியா ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ராகச்சந்திர ஸ்லோகத்தை தொடர்ந்து ஜனனி சுப்பராய சாஸ்திரி இயற்றியது ரீதிகவுளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஆயாகி விரஜயுவதி, நாராயண தீர்த்தர் தரங்கம், ஹம்சா நந்தி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை அரங்கிசையில் ஆலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியிருந்தார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 10 மணி. எனக்கு பிடித்த பாடல் திரையிசையாக கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது பூக்கள் விடும் தூது திரைப்பட பாடல்.

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரை இசை. இனி கேட்கலாம் ஆசையில் ஓர் கடிதம் திரைப்பட பாடலை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் திரை இசையாக. நேரம் இப்பொழுது 10:30. இனி ஒலிக்க இருப்பது கில்லி திரைப்பட பாடல்.

நேரம் 10:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். இனி ஒலிக்க இருப்பது பூவெல்லாம் கேட்டு பார்த்திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது எனக்கு பிடித்த பாடல் திரை இசையாக. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 11:01. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரை இசை. முதலில் ஒலிக்க இருப்பது எந்திரன் திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் இப்பொழுது 11:12. ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரைசை. இனி கேட்கலாம் 5 படை திரைப்பட பாடலை.
1: வரம்போ வரம்போ ருக்குமாணி வண்டி வருது. வரம்போ வரம்போ ருக்குமாணி வண்டி வருது.

வாரம்பா வாரம்பா ருக்குமணி வண்டி வருது. வாரம்பா வாரம்பா ருக்குமணி வண்டி வருது.

0: இந்த அந்தரி சுந்தரி இந்திரமயங்கு அற்புத ஆரவல்லி
1: இவ அப்புட்டு வாழ்க்கு புத்தக எடுக்க மத்தமா

Woo!

வரம்பா வரம்பா ருக்குமணி வண்டி வருது, வரம்பா வரம்பா ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம்.

0: வாரம்பா வாரம்பா
1: இனி கேட்கலாம் ஐந்தாம் தலைமுறை திரைப்பட பாடலை.

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

0: இனி ஒலிக்க இருப்பது 144 திரைப்பட பாடல்.
1: கிணத்த காண உண்மையிலே கிணத்த காண ஒத்தருவா நெத்தி.

எல்லாம் சேர்த்து கும்மி அடிச்சா ஓட்டு போட்டு மதிக்கும். கிணத்த காணும் ஒத்தருவா நெத்து இதை ஒட்டி வச்ச பணத்தை காணும் கிணத்த காணும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 12 மணி. இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பகல் மணி 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் PB ஞானசுந்தரம் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். வி மகேஷ்குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து ரோசர் மேளா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து நேரலையாக அஞ்சலாகும்.

பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுர தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:30 குரல் அமுதம், தொடர்ந்து மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 முத்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம் ஒருபட பாடல்களாக. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுர தென்றல் திரை இசை, 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 7:00 மதுர தென்றல் திரை இசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுர தென்றல் திரை இசையாக கேட்கலாம். 8:30 இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் கோவை நிர்மலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கரும்பலகையிலிருந்து ஸ்மார்ட் போர்டுகள் வரை நிறைவு பகுதி இடம்பெறும். இதில் மாறிவரும் கற்பித்தல் முறைகள் குறித்த உரையாடல். இதில் பங்கேற்போர் டி பத்மபிரியா கல்வி ஒருங்கிணைப்பாளர், உதவி தலைமை ஆசிரியை சி கவித்

அனிதா ஆகியோர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுர தென்றல் திரையிசையாக கேட்கலாம், 9:30 நட்சத்திர கீதங்கள் பழைய திரையிசை பாடல்கள் கேட்டு மகிழலாம். இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, இதில் எஸ் ஹரிகுமார் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். படைப்பு திருவனந்தபுரம் வானொலி நிலையம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய சீவரம் பி பி ஞானசுந்தரம் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20வது ரோஜர் மேளா நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஆற்றும் உரை நேரலையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20வது ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஆற்றிய உரை நேரலையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நாடி நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல.

0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்கறியல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாண்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
0: பாட்டி பாட்டி?
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி எஸ்டி, நீ இன்னும் பியூட்டி ஓட்டியடி.
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
5: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government organizations at the 20th Rozgar Mela this afternoon through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi said that free trade agreements are opening new doors of opportunity for the country's youth. He said such trade agreements paved the way for new partnerships and markets for countries' entrepreneurs and create new career possibilities for the youth. He said the talent and skills of countries' youth have won the trust of the entire world.
6: आज भारत तेजी से ग्रो करने वाली बड़ी अर्थव्यवस्था है. इस फाइनेंशियल ईयर की पहली तिमाही में भारत की ग्रोथ रेट 7.8% रही है. इन्वेस्टमेंट में करीब 12% की बढ़ोतरी हुई है. रेटिंग एजेंसियां भारत की रेटिंग सुधार रही है और ये प्रगति ऐसे समय में हो रही है जब दुनिया अनेक अनिश्चितताओं से गुजर रही है. भारत की इस ग्रोथ के पीछे बीते वर्षों के रिफॉर्म्स का बड़ा योगदान है.
5: On the occasion, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said, an assessment of employment generation and recruitment through Rozgar Mela has shown that there has been a significant increase in government appointments along with a greater transparency. Prime Minister Narendra Modi has said that India's contribution to per capita carbon emissions is less than half of global average, inaugurating the International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi today. Mr. Modi highlighted that India is the only country in the G20 that has successfully fulfilled the commitments made at the conference of the parties 21 summit in Paris ahead of schedule. The Prime Minister said, over the past 12 years, India has made extraordinary progress in every field related to the environment.
6: कार्बन एमिशन की जिम्मेदारी गलत तरीके से विकासशील देशों पर डाली जाती रही है, जबकि ऐतिहासिक सच्चाई ये है आज भी प्रति व्यक्ति कार्बन एमिशन में भारत का योगदान ग्लोबल एवरेज के आधे से भी कम है. विकसित देशों में भारत की तुलना में 6 गुना ज्यादा प्रति व्यक्ति कार्बन एमिशन हो रहा है. भारत ये तथ्य मजबूती के साथ वैश्विक मंचों पर रखता है.
5: On the occasion, Chief Justice of India Surya Kant said the idea of preserving the earth existed in the country much before the emergence of environmental tribunals, regulatory mechanisms and compliance frameworks. India has dispatched another 11 tons of relief material to Nepal, including medicines, forensic supplies, tents, hygiene kits, sleeping bags and other essential supplies. This is the 9th Indian Air Force plane carrying relief material to support Nepal's recovery. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar said, India continues to support Nepal's recovery. Meanwhile, Nepal Prime Minister Balendra Shah today said that disaster early warning systems will be implemented on the highest priority following devastating floods in the Bhote Koshi and Trishuli river basins that caused extensive loss of lives and infrastructure damage. The United Nations experts have warned Pakistan against forcibly deporting Afghan refugees. The experts called for authorities to assess whether individuals face risks of persecution

0: torture, or other serious human rights violations before their removal. The experts also raised concerns over a directive requiring medical and dental institutions in Pakistan to remove Afghan students. The IMD has forecast heavy to very heavy rainfall over Andaman and Nicobar Islands today. The weather agency predicted heavy rainfall over East Rajasthan, Odisha, Nagaland, Manipur, Mizoram, Andhra Pradesh, Telangana, Tamil Nadu, Puducherry, Karaikal, Kerala and Mahe. Assam is remembering iconic singer, composer and cultural figure Zubeen Garg on his first death anniversary today. The state has also been observing a three-day Zubeen Divas since September 17th. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷவாணி
2: பெருமைமிகு பாரதம். தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம். எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி.
3: தமிழகம் இந்தியாவின் தொன்மையான கலை மற்றும் பண்பாட்டு மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து வந்த தமிழகத்தின் கலை மரபுகளில் சிற்பக்கலை மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
1: கல், உலோகம், மரம், சுதை, மண் போன்ற பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி மனிதன் தனது சிந்தனை, நம்பிக்கை, பக்தி மற்றும் கற்பனை திறனை வடிவங்களாக வெளிப்படுத்தியதே சிற்பக்கலையாகும். தமிழக சிற்பக்கலை வெறும் அலங்கார கலையாக மட்டுமல்லாமல் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை, சமயம், அரசியல், சமூக அமைப்பு மற்றும் கலை உணர்வை எடுத்துக்காட்டும் வரலாற்று சான்றாகவும் விளங்குகிறது.
3: தமிழகத்தில் சிற்பக்கலையின் வளர்ச்சி சங்ககாலம் முதலே தொடங்கியதாக கருதப்படுகிறது. பின்னர் பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர் ஆட்சி காலங்களில் சிற்பக்கலை மேலும் வளர்ச்சியடைந்தது. ஒவ்வொரு அரச வம்சமும் தங்களுக்கென தனித்துவமான கலை பாணியை உருவாக்கியது. இதனால் தமிழக சிற்பக்கலை பல்வேறு காலகட்டங்களின் கலை சிறப்புகளை கொண்ட செழுமையான மரபாக உருவெடுத்தது.
1: பல்லவர் காலத்தில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள் பெரும் புகழை பெற்றன. மாமல்லபுரத்தில் காணப்படும் பஞ்சரதங்கள், அர்ஜுனன் தவம் போன்ற சிற்பங்கள் பல்லவர் கலைத்திறனின் உயரத்தை எடுத்து காட்டுகின்றன. ஒரே பாறையில் பல உருவங்களை செதுக்கும் திறன் தமிழக சிற்பிகளின் அசாதாரண கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்துகிறது.
3: சோழர் காலம் தமிழக சிற்பக்கலையின் பொற்காலமாக கருதப்படுகிறது. கற்சிற்பங்களுடன் உலக சிற்பங்களும் இந்த காலத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தன. குறிப்பாக நடராஜர் வெண்கலச் சிலை உலக புகழ்பெற்ற கலைப்படைப்பாகும்.
1: சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் தோற்றத்தை மிக அழகாகவும் தத்துவ ஆழத்துடனும் வெளிப்படுத்தும் நடராஜர் சிற்பம் தமிழகத்தின் கலை அடையாளமாக விளங்குகிறது. சோழர் கால வெண்கலை சிற்பங்களில் காணப்படும் உடல் அமைப்பு, முகபாவனை, அணிகலன்கள் மற்றும் இயக்க உணர்வு ஆகியவை சிற்பிகளின் உயர்ந்த திறமையை வெளிப்படுத்துகின்றன.
3: தமிழக கோவில்கள் சிற்பக்கலையின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களாக கருதப்படுகின்றன. கோவில்களின் தூண்கள், கோபுரங்கள், மண்டபங்கள், சுவர்கள் மற்றும் விமானங்களில் ஏராளமான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் அரசர்கள், வீரர்கள், நடனக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், விலங்குகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அக்கால மக்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: தமிழக சிற்பக்கலையில் சமயத்தின் தாக்கம் மிகவும் முக்கியமானது. சைவம், வைணவம், சமணம் மற்றும் புத்தம் போன்ற சமயங்கள் சிற்பக்கலையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளன.
3: விஷ்ணு, முருகன், விநாயகர், சக்தி போன்ற தெய்வங்களின் பல்வேறு வடிவங்கள் சிற்பங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல சமண தீர்த்தங்கரர்கள் மற்றும் புத்தரின் உருவங்களும் தமிழகத்தில் காணப்படுகின்றன.
1: தமிழக சிற்பங்களின் முக்கியமான சிறப்பு அவற்றில் காணப்படும் உயிரோட்டமாகும். கல்லில் உருவாக்கப்பட்ட சிலைகள் கூட உயிருடன் நிற்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. முகத்தில் அமைதி, வீரியம், கருணை, கோபம் போன்ற பல்வேறு உணர்ச்சிகள் நுட்பமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. உடல் அமைப்பின் வளைவுகள், ஆடை மடிப்புகள், அணிகலன்களின் நுணுக்கம் மற்றும் இயற்கையான தோற்றம் ஆகியவை தமிழக சிற்பிகளின் திறமைக்கு சிறந்த சான்றுகளாகும்.
3: சிற்பக்கலை என்பது தமிழகத்தின் கலை மரபை மட்டுமல்லாமல் அதன் அறிவியல்

0: மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் வெளிப்படுத்துகிறது. பெரிய கற்களை தேர்ந்தெடுத்து அவற்றை செதுக்குதல், உலோகங்களை உருக்கி அச்சுகளில் வடிவமைத்தல், சரியான அளவீடுகளை பயன்படுத்துதல் போன்றவை சிற்பிகளின் ஆழமான அறிவை காட்டுகின்றன. குறிப்பாக கோயில் சிற்பங்களில் மனித உடல் அமைப்பு மற்றும் அளவியல் முறைகள் மிக துல்லியமாக பின்பற்றப்பட்டுள்ளன.
1: தமிழக சிற்பக்கலை இந்திய கலையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் கற்சிற்பங்களும் வெண்கல சிலைகளும் இன்று உலகின் பல்வேறு அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு அறிஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்களும் தமிழக சிற்பக்கலையின் தனித்துவத்தை பாராட்டுகின்றனர்.
0: தமிழக சிற்பக்கலையை பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள், உருவாக்கும் முறை மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கலாம்.
1: தமிழக சிற்பக்கலை முக்கியமாக கற்சிற்பம், உலோகச் சிற்பம், மரச்சிற்பம், சுதை சிற்பம், மண் சிற்பம், புடைப்பு சிற்பம் மற்றும் முழு உருவ சிற்பம் என பல வகைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த ஒவ்வொரு வகை சிற்பங்களை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலில் வருவது கற்சிற்பக்கலை.
0: காலத்தின் மாற்றங்களையும் இயற்கையின் தாக்கங்களையும் தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் தன்மை கற்சிற்பங்களுக்கு உள்ளது. அதனால் தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, சமயம் மற்றும் கலை வளர்ச்சியை அறிந்து கொள்வதற்கான முக்கியமான ஆதாரங்களாக கற்சிற்பங்கள் விளங்குகின்றன.
1: தமிழகத்தில் கோயில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. பெரும்பாலான பழங்கால கோயில்களின் சுவர்கள், தூண்கள், மண்டபங்கள், கோபுரங்கள் மற்றும் கருவறை பகுதிகளில் பல்வேறு வகையான கற்சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. அவை சமய கதைகள், புராண நிகழ்வுகள், வரலாற்று சம்பவங்கள் மற்றும் அக்கால மக்களின் வாழ்க்கை முறைகளை எடுத்துரைக்கும் கலை வடிவங்களாகவும் அமைந்துள்ளன.
0: கல் அல்லது பாறை போன்ற கடினமான இயற்கை பொருட்களை செதுக்கி மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பிற உருவங்களை உருவாக்குவது கற்சிற்பம் எனப்படுகிறது. இதற்காக உளி, சுத்தியல் மற்றும் பல்வேறு செதுக்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சாதாரண கல்லை உயிரோட்டமுள்ள கலை வடிவமாக மாற்றுவது சிற்பியின் திறமையாகும்.
1: கற்சிற்பம் உருவாக்குவது மிகவும் கடினமான பணியாகும். கல்லில் தவறாக செதுக்கப்பட்ட பகுதியை மீண்டும் எளிதாக சரி செய்ய முடியாது. எனவே சிற்பி உருவாக்க வேண்டிய வடிவத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான அளவீடுகளுடன் மிகுந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். இதற்கு திறமை, பொறுமை, அனுபவம், கலை அறிவு ஆகியவை அவசியமாகும்.
0: கற்சிற்பங்களை உருவாக்குவதற்கு அனைத்து வகை கற்களையும் பயன்படுத்த முடியாது. நீண்டகாலம் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியான கற்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் முக்கியமாக கிரானைட் போன்ற கடினமான கற்கள் கோவில் கட்டிடங்களிலும் சிற்பங்களிலும் பயன்படுத்தப்பட்டன.
1: கல்லை தேர்ந்தெடுக்கும் போது அதில் பிளவு, விரிசல் அல்லது பலவீனமான பகுதிகள் உள்ளனவா என்பதை சிற்பிகள் கவனிப்பார்கள். சரியான கல்லை தேர்வு செய்த பின்னரே சிற்ப வேலை தொடங்கப்படும். கல்லின் தன்மைக்கு ஏற்ப செதுக்கும் முறையும் கருவிகளும் மாறுபடும்.
0: தமிழக கற்சிற்ப வரலாற்றில் பல்லவர் காலம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் பல்லவர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு அளித்தனர்.
1: மகேந்திரவர்மன் காலத்தில் பாறைகளை குடைந்து குகை கோயில்கள் உருவாக்கப்பட்டன. குகைகளின் சுவர்களிலும் தூண்களிலும் தெய்வ உருவங்கள் செதுக்கப்பட்டன. பின்னர் மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் பாறை சிற்பக்கலை மேலும் வளர்ச்சி பெற்றது.
0: மாமல்லபுரத்தில் காணப்படும் பஞ்சரதங்கள் மற்றும் பாறை சிற்பங்கள் தமிழக கற்சிற்பக்கலையின் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஒரே பெரிய பாறையில் பல்வேறு உருவங்களை செதுக்கும் திறன் அக்கால சிற்பிகளின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்துகிறது.
1: மாமல்லபுரம் தமிழகத்தின் கற்சிற்பக்கலை பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அங்கு காணப்படும் பல நினைவு சின்னங்கள் பாறைகளை நேரடியாக செதுக்கி உருவாக்கப்பட்டுள்ளன.
0: அர்ஜுனன் தவம் அல்லது கங்காவதாரம் என அழைக்கப்படும் பெரிய புடைப்பு சிற்பம் உலக புகழ் பெற்றதாகும். இதில் மனிதர்கள், தெய்வங்கள், முனிவர்கள் மற்றும் விலங்குகள் என ஏராளமான உருவங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக யானைகளின் உருவங்கள் மிகவும் இயற்கையாகவும் உயிரோட்டமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
1: மாமல்லபுரத்தின் பஞ்சரதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி கட்டிட வடிவங்களை கொண்டுள்ளன. இவை பாறையை மேலிருந்து கீழாக செதுக்கி உருவாக்கப்பட்டவை. கற்சிற்பமும் கட்டிடக்கலையும் ஒன்றாக இணைந்த சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இவை விளங்குகின்றன.
0: சோழர்காலம் தமிழக கலை

0: வரலாற்றின் பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் பெரிய கோவில்களை உருவாக்கியதுடன் சிற்பக்கலைக்கும் மிகுந்த ஆதரவு அளித்தனர்.
1: தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரிய கோயில் சோழர் கால கற்சிற்பக்கலையின் முக்கிய சான்றாகும். கோயிலின் சுவர்கள், தூண்கள், பல்வேறு பகுதிகளில் அழகிய சிற்பங்கள் போன்றவை காணப்படுகின்றன. சிவபெருமான் மற்றும் பிற தெய்வங்களின் பல்வேறு வடிவங்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன.
0: சோழர்கால சிற்பங்களில் உடல் அமைப்பு இயல்பான விகிதத்துடன் அமைக்கப்பட்டிருக்கும். முகபாவனைகளில் அமைதி, வீரியம் மற்றும் தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆடை மற்றும் அணிகலன்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அக்கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: பாண்டியர் காலத்திலும் தமிழக சிற்பக்கலை தொடர்ந்து வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக தென் தமிழகத்தில் பல குடைவரை கோவில்களும் கற்சிற்பங்களும் உருவாக்கப்பட்டன.
0: விஜயநகர மற்றும் நாயக்கர் காலங்களில் தமிழக கோவில்களின் மண்டபங்கள் மற்றும் தூண்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் உருவாக்கப்பட்டன. இந்த காலத்தில் தூண் சிற்பங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றன.
1: யாளி, குதிரை, யானை, வீரர்கள் மற்றும் பல்வேறு புராண கதாபாத்திரங்கள் தூண்களில் செதுக்கப்பட்டன. மதுரை, திருச்சிராப்பள்ளி மற்றும் பிற பகுதிகளில் உள்ள கோயில்களில் இவ்வகை சிற்பங்களை காணலாம்.
0: நாயக்கர் கால சிற்பங்களின் சிறப்பு அவற்றின் அலங்காரத்தன்மையாகும். தூண்களின் ஒவ்வொரு பகுதியிலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெரிய உருவங்களுடன் சிறிய அலங்கார வடிவங்களும் இணைக்கப்பட்டுள்ளன.
1: தமிழக கற்சிற்பங்களில் தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. நடனமாடும் பெண்கள், இசைக்கலைஞர்கள், வீரர்கள், அரசர்கள், பொதுமக்கள் போன்ற உருவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன.
0: இவற்றின் மூலம் அக்கால மக்களின் உடை, அணிகலன் மற்றும் சமூக வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடிகிறது. சில சிற்பங்களில் வேட்டை, போர் மற்றும் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன.
1: தமிழக கற்சிற்பங்களில் விலங்குகளுக்கும் முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. யானை, சிங்கம், குதிரை, காளை, மான் மற்றும் பல்வேறு விலங்குகள் இயற்கையான தோற்றத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன.
0: யாளி எனப்படும் கற்பனை விலங்கு தமிழக கோவில் சிற்பங்களில் மிகவும் முக்கியமானது. சிங்கம், யானை மற்றும் பிற விலங்குகளின் அம்சங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட யாளி வீரத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது.
1: பாறை அல்லது கல் சுவரின் மேற்பரப்பில் உருவங்களை புடைத்து நிற்பது போல செதுக்குவது புடைப்பு சிற்பம் எனப்படும். இவ்வகை சிற்பங்களில் உருவம் முழுவதுமாக கல்லிலிருந்து பிரிக்கப்படாது. மாமல்லபுரத்தில் உள்ள பெரிய பாறை சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவற்றில் பல உருவங்கள் ஒரே காட்சியாக இணைக்கப்பட்டுள்ளன.
0: நான்கு பக்கங்களிலும் பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக உருவாக்கப்படும் சிற்பங்கள் முழு உருவச் சிற்பங்கள் எனப்படும். கோவில்களில் அமைக்கப்படும் தெய்வ சிலைகள் மற்றும் காவல் தெய்வ உருவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்.
1: இவ்வகை சிற்பங்களில் உருவத்தின் அனைத்து பகுதிகளும் சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். முன்புறம் மட்டுமல்லாமல் பின்புறம் மற்றும் பக்கங்களிலும் அழகாக செதுக்கப்படுவது சிற்பியின் திறமையை காட்டுகிறது.
0: தமிழகத்தில் கற்சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வளர்ந்துள்ளன. கோவில்களின் தூண்கள் மற்றும் சுவர்கள் வெறும் கட்டிடப் பகுதிகளாக இல்லாமல் கலை வடிவங்களாக மாற்றப்பட்டுள்ளன.
1: கோபுரங்களில் நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டப தூண்களில் வீரர்கள் மற்றும் விலங்குகள் செதுக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரு கோயில் முழுவதும் ஒரு பெரிய கலை படைப்பாக தோன்றுகிறது.
0: பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் கற்சிற்பங்கள் இன்று இயற்கை மாற்றங்கள் மற்றும் மனிதர்களின் அலட்சியம் காரணமாக பாதிக்கப்படுகின்றன. மழை, வெப்பம் மற்றும் காற்று காரணமாக சில சிற்பங்கள் சேதமடைகின்றன.
1: சில இடங்களில் மனிதர்கள் சிற்பங்களின் மீது எழுதுதல், சேதப்படுத்துதல் போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். இது நமது பண்பாட்டு பாரம்பரியத்திற்கு பெரும் இழப்பாகும்.
0: எனவே பழமையான கற்சிற்பங்களை பாதுகாத்து அரசுடன் இணைந்து பொதுமக்களும் செயல்பட வேண்டும். கோவில்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் அவற்றை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும்.
1: அடுத்ததாக நாம் உலோக சிற்பக்கலை பற்றி தெரிந்து கொள்வோம். கல், மரம், மண் போன்றவற்றை பயன்படுத்தி சிற்பங்கள் உருவாக்கப்பட்டதைப் போலவே உலோகங்களையும் பயன்படுத்தி அழகிய மற்றும் உயிரோட்டமிக்க சிற்பங்களை உருவாக்கும் கலை தமிழகத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைந்தது. குறிப்பாக சோழர் காலத்தில் தமிழக உலோக சிற்பக்கலை உலக புகழ்பெற்ற நிலையை பெற்றது.
0: உலோக சிற்பங்கள் பொதுவாக செம்பு, வெண்கலம், பித்தளை மற்றும் பல உலோக கலவைகளால் உருவாக்கப்படுகின்றன. இவற்றில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட வெண்கல சிற்பங்கள் மிகுந்த புகழ்பெற்றவை.

0: தெய்வ உருவங்களின் அழகு, உடல் அமைப்பின் சமநிலை, முகபாவனையின் அமைதி மற்றும் அணிகலன்களின் நுணுக்கம் ஆகியவை தமிழக உலோக சிற்பக்கலையின் உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்துகின்றன.
1: உலோகங்களை உருக்கி அச்சுக்களில் ஊற்றி பல்வேறு உலோக வேலைப்பாடுகள் மூலம் மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள் மற்றும் பிற உருவங்களை உருவாக்குவது உலோக சிற்பம் எனப்படும். கற்சிற்பங்களைப் போலல்லாமல் உலோக சிற்பங்களில் மிக நுணுக்கமான பகுதிகளையும் எளிதாக வடிவமைக்க முடியும்.
0: கைகள், விரல்கள், அணிகலன்கள், ஆடையின் மடிப்புகள் மற்றும் முகத்தின் நுண்ணிய பாவனைகள் ஆகியவற்றை மிக அழகாக வெளிப்படுத்துவதற்கு உலோக சிற்பக்கலை உதவுகிறது. இதனால் உலோக சிற்பங்கள் கலைநயம் மற்றும் உயிரோட்டம் நிறைந்தவையாக திகழ்கின்றன.
1: கோயில் வழிபாட்டில் நிலையான கற்சிலைகளுடன் திருவிழாக்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லக்கூடிய உலோக சிலைகளும் தேவைப்பட்டன. இதன் காரணமாக உலோக சிற்பக்கலை தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியை அடைந்தது. எடை குறைவாகவும் நகர்த்துவதற்கு வசதியாகவும் இருந்ததால் வெண்கல சிலைகள் கோயில் விழாக்களில் முக்கியமான இடத்தை பெற்றன.
0: தமிழக உலோக சிற்ப வரலாற்றில் சோழர் காலம் பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் கோவில்கள் கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் தெய்வ உருவங்களை உலோகங்களில் உருவாக்குவதற்கும் அதிக ஆதரவு அளித்தனர்.
1: சோழர் கால வெண்கல சிற்பங்கள் இன்று உலகின் தலைசிறந்த கலை படைப்புகளாக பாராட்டப்படுகின்றன. குறிப்பாக சிவபெருமானின் நடராஜர் வடிவம் உலக புகழ் பெற்றது. நடனமாடும் சிவனின் அசைவையும் தத்துவத்தையும் ஒரே சிற்பத்தில் வெளிப்படுத்தியிருப்பது தமிழக சிற்பிகளின் அபார திறமையாகும்.
0: தமிழக உலோக சிற்பக்கலையின் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக மெழுகு அச்சுமுறை விளங்குகிறது. இது தலைமுறைகளாக சிற்பிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு நுணுக்கமான கலைமுறையாகும்.
1: முதலில் உருவாக்க வேண்டிய சிற்பத்தின் மாதிரி மெழுகினால் செய்யப்படுகிறது. மெழுகு மென்மையான தன்மை கொண்டதால் சிற்பி தேவையான அனைத்து நுணுக்கங்களையும் அதில் வடிவமைக்க முடியும். முகம், உடல் அமைப்பு, ஆடை, அணிகலன் மற்றும் பிற சிறிய பகுதிகள் அனைத்தும் முதலில் மெழுகில் உருவாக்கப்படுகின்றன.
0: பின்னர் மெழுகு மாதிரியின் மீது சிறப்பு மண் கலவை பூசப்படுகிறது. அது காய்ந்த பிறகு அச்சு உறுதியான வடிவத்தை பெறுகிறது. பின்னர் அச்சு சூடாக்கப்படுகிறது. வெப்பத்தின் காரணமாக உள்ளே இருக்கும் மெழுகு உருகி வெளியேறுகிறது.
1: இதன் பின்னர் உருவாகும் காலியான இடத்தில் உருக்கிய உலோகம் ஊற்றப்படுகிறது. உலோகம் குளிர்ந்து உறைந்த பிறகு வெளிப்புற மண் அச்சு அகற்றப்படுகிறது. பின்னர் சிற்பத்தின் மேற்பரப்பு சுத்தம் செய்யப்பட்டு தேவையான இறுதி வேலைப்பாடுகள் செய்யப்படுகின்றன.
0: தமிழகத்தில் பஞ்சலோக சிற்பங்கள் மிகவும் முக்கியமானவை. 5 வகையான உலோகங்களின் கலவையால் உருவாக்கப்படும் சிலைகள் பஞ்சலோக சிலைகள் எனப்படுகின்றன. மரபு மற்றும் காலத்திற்கேற்ப பயன்படுத்தப்படும் உலோக கலவைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம்.
1: பழமையான உலோக சிற்பங்கள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தின் அரிய செல்வங்களாகும். அவற்றை திருட்டு, சேதம் மற்றும் தவறான பராமரிப்பிலிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம்.
0: தமிழகத்தின் தொன்மையான கலை மரபுகளில் தனித்துவமான இடத்தை பெறும் மரச்சிற்பக்கலை பற்றி அடுத்து நாம் தெரிந்து கொள்வோம்.
1: இயற்கை வழங்கிய மரத்தை அழகிய கலை வடிவங்களாக மாற்றும் திறமை தமிழர்களிடம் பண்டைய காலத்திலிருந்தே இருந்துள்ளது. கோயில்கள், அரண்மனைகள், வீடுகள், தேர்கள், கதவுகள், தூண்கள், பல்வேறு பயன்பாட்டு பொருட்களில் மரச்சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்லை போல கடினமல்லாத மரத்தை நுட்பமாக செதுக்கி மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், அலங்கார வடிவங்களை உருவாக்குவது போன்றவை மரச்சிற்பக்கலையின் சிறப்பாகும்.
0: மரங்களை வெட்டி தேவையான அளவில் தயார் செய்து உளி, சுத்தியல், கத்தி மற்றும் பிற செதுக்கும் கருவிகளை பயன்படுத்தி உருவங்களை உருவாக்குவது மரச்சிற்பம் எனப்படுகிறது. கற்சிற்பம் மற்றும் உலோகச்சிற்பத்தைப் போலவே மரச்சிற்பத்திலும் மிகுந்த திறமை தேவைப்படுகிறது.
1: மரத்தின் இயல்பை அறிந்து அதற்கேற்ற வகையில் வேலை செய்வது சிற்பியின் முக்கிய திறமையாகும். சில மரங்கள் மென்மையாக இருக்கும், சில மரங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். மரத்தின் நார் அமைப்பு, ஈரப்பதம், உறுதித்தன்மை ஆகியவற்றை அறிந்த பின்னரே சிற்பி செதுக்கும் பணியை தொடங்குவார்.
0: கோவில் கட்டிடக்கலை வளர்ந்த பிறகு மரச்சிற்பங்களும் முக்கியத்துவம் பெற்றன. குறிப்பாக கோவில் தேர்கள், கதவுகள், மண்டபங்கள் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சில வழிபாட்டு அமைப்புகளில் நுணுக்கமான சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன.
1: மரம் காலப்போக்கில் அழியக்கூடிய பொருள் என்பதால் மிகவும் பழமையான மரச்சிற்பங்கள் அனைத்தும் இன்று கிடைப்பதில்லை. இருப்பினும் கோயில் தேர்கள், பாரம்பரிய கட்டிடங்களில் காணப்படும் மரச்சிற்பங்கள் ஆகியவை தமிழகத்தின் பழ

0: மையான கலைமரபை எடுத்துக்காட்டுகின்றன.
1: மரச்சிற்பங்களை உருவாக்குவதற்கு உறுதியான மற்றும் நீடித்த தன்மை கொண்ட மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பொதுவாக தேக்கு, வேம்பு, பலா போன்ற பல்வேறு மரங்கள் பயன்பாட்டிற்கும் தேவைக்கும் ஏற்ப பயன்படுத்தப்பட்டன.
0: மரத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதில் விரிசல் அல்லது பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது. மரம் சரியான முறையில் உரத்தப்பட்ட பிறகே சிற்ப பணிக்கு பயன்படுத்தப்படும். ஈரப்பதம் அதிகமாக உள்ள மரத்தில் சிற்பம் செய்தால் பின்னர் அது வளைந்து அல்லது வெடித்து சேதமடைய வாய்ப்புள்ளது.
1: எனவே மரத்தை தேர்ந்தெடுப்பதும் அதை சரியாக பயன்படுத்துவதும் மரச்சிற்பக்கலையின் முக்கியமான பகுதியாகும்.
0: சில மரச்சிற்பங்களுக்கு இயற்கையான வண்ணங்கள் அல்லது வண்ணப்பூச்சிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் சிற்பங்கள் மேலும் அழகாகவும் உயிரோட்டமிக்கதாகவும் தோன்றுகின்றன.
1: தமிழகத்தின் பல பழமையான கோவில் தேர்கள் மரச்சிற்பக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. தேரின் சக்கரங்கள், தூண்கள், கூரை பகுதிகள் மற்றும் வெளிப்புற அமைப்புகளில் பல்வேறு கலை வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.
0: மரச்சிற்பங்களில் விலங்குகளும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. யானை, குதிரை, சிங்கம், மயில், கிளி போன்ற விலங்குகள் மற்றும் பறவைகள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: தாமரை, கொடிகள், இலைகள் மற்றும் மலர்கள் போன்ற இயற்கை வடிவங்களும் மரச்சிற்பங்களில் பயன்படுத்தப்பட்டன. இவை கட்டிடங்களுக்கும் தேர்களுக்கும் அழகிய தோற்றத்தை வழங்குகின்றன.
0: செல்வந்தர்களின் வீடுகளில் அழகிய மரக்கதவுகள் மற்றும் அலங்கார தூண்கள் அமைக்கப்பட்டன. இதன் மூலம் அந்த கால மக்களின் பொருளாதார நிலை மற்றும் கலை உணர்வையும் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: இன்றும் தமிழகத்தில் மரச்சிற்பக்கலை முற்றிலும் அழியாமல் தொடர்ந்து வருகிறது. பல பாரம்பரிய கலைஞர்கள் மரச்சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். கோவில் தேர்கள் புதுப்பித்தல், பழமையான மர வேலைப்பாடுகளை சரிசெய்தல் மற்றும் புதிய அலங்கார சிற்பங்களை உருவாக்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன.
0: தமிழகத்தின் சிற்பக்கலை மரபு மிகவும் தொன்மையானதும் பல்வகை தன்மையுடையதுமாகும். கல், உலோகம், மரம் போன்ற உறுதியான பொருட்களில் மட்டுமல்லாமல் சுண்ணாம்பு கலவை, மண் மற்றும் பிற இயற்கை பொருட்களையும் பயன்படுத்தி தமிழர்கள் சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர். அவற்றில் முக்கியமானவை சுதை சிற்பம், மண் சிற்பம் போன்றவை ஆகும்.
1: சுண்ணாம்பு, மணல், நீர் மற்றும் தேவையான பிற இயற்கை கலவைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சிற்பம் சுதை சிற்பம் எனப்படுகிறது. இது பொதுவாக கோவில்களின் கோபுரங்கள், விமானங்கள், மண்டபங்கள் மற்றும் வெளிப்புற சுவர்களில் காணப்படுகிறது.
0: கல்லில் செதுக்கப்படும் சிற்பங்களுடன் ஒப்பிடும்போது சுதை சிற்பங்களை உருவாக்குவது வேறுபட்ட முறையாகும். இதில் முதலில் தேவையான வடிவத்திற்கான அடிப்படை அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மீது சுதைக்கலவை படிப்படியாக பூசப்படுகிறது. பின்னர் மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், புராண கதாபாத்திரங்களின் வடிவங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன.
1: தமிழக கோவில் கட்டிடக்கலை வளர்ச்சியுடன் சுதை சிற்பக்கலையின் வளர்ச்சியும் புகழ்பெற்றது. குறிப்பாக உயரமான கோபுரங்களில் கற்களை பயன்படுத்தி ஒவ்வொரு உருவத்தையும் அமைப்பது கடினமாக இருந்ததால் சுதை சிற்பங்கள் முக்கியத்துவம் பெற்றன.
0: சுதை சிற்பங்களில் பெரிய அளவிலான உருவங்களை உருவாக்குவது எளிதாகும். இவ்வகை சிற்பங்களில் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் போன்ற நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு சிற்பங்கள் உயிரோட்டமிக்கதாக அமைக்கப்படுவதால் பார்வையாளர்களை எளிதில் கவர்ந்து விடுகின்றன.
1: சுதை சிற்பங்கள் மழை, வெயில் மற்றும் ஈரப்பதம் காரணமாக காலப்போக்கில் சேதமடையக்கூடும். எனவே அவற்றை முறையாக பராமரிப்பது அவசியமாகும். பழமையான சிற்பங்களை புதுப்பிக்கும் போது அவற்றின் பாரம்பரிய வடிவமும் கலைநயமும் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
0: களிமண் அல்லது பிற வகையான மண்ணை பயன்படுத்தி உருவங்களை வடிவமைப்பது மண் சிற்பம் எனப்படுகிறது. இது மனிதன் உருவாக்கிய மிகவும் பழமையான கலை வடிவங்களில் ஒன்றாகும். மண் மென்மையாகவும் எளிதில் வடிவமைக்கக்கூடியதாகவும் இருப்பதால் மனிதர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சிறிய உருவங்களை உருவாக்க மண்ணை பயன்படுத்தினர். மண் சிற்பங்கள் தெய்வ உருவங்கள், பொம்மைகள், விலங்கு உருவங்கள், அலங்கார பொருட்கள் போன்ற பல வடிவங்களில் உருவாக்கப்படுகின்றன.
1: கிராமப்புறங்களில் பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் சமய நிகழ்வுகளுக்காக மண் உருவங்கள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக கிராம தெய்வ வழிபாட்டில் மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், யானைகள் மற்றும் பிற உருவங்கள் காணப்படுகின்றன. இவை மக்கள் நம்பிக்கை மற்றும் நாட்டுப்புற வழிபாட்டு மரபுகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை.
0: முதலில் சிற்பத்திற்கு தேவையான நல்ல தரமான களிமண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த மண்ணில் உள்ள கற்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள் அகற்றப்படுகின்றன. பின்னர் மண்ணுடன் தண்ணீர் கலந்து மென்மையான கலவை உருவாக்கப்படுகிறது. அதன் பிறகு சிற்பி தனது கைகளாலும் சிறிய கருவிகளாலும் தேவையான உருவத்தை வடிவமைக்கிறது. வைக்கிறார். சிற்பம் உருவாக்கப்பட்ட பிறகு அது நன்றாக உலர வைக்கப்படுகிறது. சில வகை மண் சிற்பங்கள் பின்னர் சூளையில் வைத்து சுடப்படுகின்றன. இதனால் அவை மேலும் உறுதியானதாக மாறுகிறது.
1: சூளையில் சுடப்பட்ட மண் சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் எனப்படுகின்றன. இவை சாதாரண மண் சிற்பங்களை விட நீடித்த தன்மை கொண்டவை. தமிழகத்தின் பல பழங்கால

0: தொல்லியல் இடங்களில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் மற்றும் உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை அக்கால மக்களின் வாழ்க்கை மற்றும் கலை உணர்வை அறிய உதவுகின்றன. ஒரு கல் அல்லது சுவரின் மேற்பரப்பில் உருவம் வெளிப்புறமாக தோன்றும் வகையில் செதுக்கப்படும் சிற்பம் புடைப்பு சிற்பம் எனப்படுகிறது. இதில் உருவம் முழுமையாக கல்லிலிருந்து பிரிக்கப்படாது. சிற்பத்தின் பின்னால் உள்ள பகுதி கல் அல்லது சுவருடன் இணைந்திருக்கும். முன்புறம் மட்டும் உயர்ந்து காணப்படுவதால் அது புடைத்து நிற்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது.
1: புடைப்பு சிற்பங்கள் உருவம் எவ்வளவு அளவு வெளியே தெரிகிறது என்பதை பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சிறிய அளவில் மட்டும் வெளியே தெரியும் சிற்பங்கள் குறைந்த புடைப்பு சிற்பங்கள் என கருதப்படுகின்றன. உருவம் அதிக அளவில் வெளியே நீண்டு காணப்படும் சிற்பங்கள் உயர்ந்த புடைப்பு சிற்பங்கள் எனப்படும். இந்த முறையின் மூலம் ஒரே கல் சுவரில் பல மனிதர்கள் மற்றும் பல நிகழ்வுகளை சித்தரிக்க முடியும். மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தவம் அல்லது கங்காவதாரம் என அழைக்கப்படும் பெரிய பாறை சிற்பம் புடைப்பு சிற்பங்களுக்கு மிகவும் புகழ்பெற்றது.
0: இந்த சிற்பத்தில் பல்வேறு உயிரினங்களும் மனிதர்களும் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. யானைகள், முனிவர்கள் மற்றும் தெய்வ உருவங்கள் மிக இயல்பான தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரே கல்லில் இவ்வளவு பெரிய கதை காட்சியை உருவாக்குவது தமிழக சிற்பிகளின் கற்பனை மற்றும் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். புடைப்பு சிற்பங்களின் மூலம் ஒரு கதையை முழுமையாக காட்சியாக வெளிப்படுத்த முடியும். பல கதாபாத்திரங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்படுவதால் பார்ப்பவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கோவில்களின் சுவர்களிலும் தூண்களிலும் புராணக்கதைகளை எடுத்துரைக்க இந்த முறை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு உருவத்தை அனைத்து பக்கங்களிலிருந்தும் பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக உருவாக்குவது முழு உருவ சிற்பம் எனப்படுகிறது.
1: இந்த சிற்பங்கள் முன்புறம் மட்டுமல்லாமல் பின்புறம் இடது மற்றும் வலது பக்கங்களிலும் முழுமையான வடிவத்துடன் அமைந்திருக்கும். கல், உலோகம், மரம் மற்றும் மண் ஆகிய பல்வேறு பொருட்களிலும் முழு உருவ சிற்பங்களை உருவாக்க முடியும். முழு உருவ சிற்பங்களை உருவாக்கும் போது உடலின் அனைத்து பகுதிகளும் சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். முன்புறத்தில் ஆழமாக இருப்பது மட்டும் போதாது, பின்புறம் மற்றும் வலது இடது பக்கங்களிலும் இயற்கையான தோற்றம் இருக்க வேண்டும். எனவே இவ்வகை சிற்பங்களை உருவாக்குவதற்கு அதிக திறமையும் பொறுமையும் தேவைப்படுகிறது.
0: தமிழக கோவில்களில் பல முழு உருவச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், வீரர்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் முழுமையான வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. நந்தி, விநாயகர், முருகன் மற்றும் பிற தெய்வங்களின் பல உருவங்கள் முழு உருவச் சிற்பங்களாக காணப்படுகின்றன.
1: முழு உருவ சிற்பங்களில் உடலின் சமநிலை மிகவும் முக்கியமானது. உருவம் நேராக நிற்கும் போது அல்லது அமர்ந்திருக்கும் போது அதன் எடை மற்றும் உடல் அமைப்பு இயல்பாக தோன்ற வேண்டும். கை, கால்கள் மற்றும் முக அமைப்புகள் அனைத்தும் சரியான அளவில் அமைக்கப்படுவதால் சிற்பம் உயிருடன் இருப்பது போன்ற தோற்றத்தை பெறுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான கோயில் வழிபாட்டு உருவங்கள் முழு உருவ சிற்பங்களாக உள்ளன. தெய்வ உருவங்கள் வழிபாட்டிற்கு முக்கியமானவை என்பதால் அவற்றை உருவாக்கும் போது குறிப்பிட்ட கலை மற்றும் சமய மரபுகள் பின்பற்றப்படுகின்றன.
0: உலோகத்தால் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவதால் அவை அனைத்து பக்கங்களிலும் அழகாக வடிவமைக்கப்படுகின்றன. இவ்வகை சிற்பங்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல. அவை தமிழகத்தின் வரலாறு, சமயம், பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கையை எடுத்துரைக்கும் உயிருள்ள ஆவணங்களாக விளங்குகின்றன. முன்னோர்களின் அறிவு, உழைப்பு மற்றும் கலைத்திறமை இச்சிற்பங்களில் நிலைத்து நிற்கிறது. எனவே இந்த அரிய கலை மரபுகளை பாதுகாப்பதும் பழமையான சிற்பங்களை சேதமடையாமல் பராமரிப்பதும் பாரம்பரிய கலைஞர்களை ஊக்குவிப்பதும் மிகவும் அவசியமாகும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தமிழக சிற்பக்கலை குறித்த உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ் ஜோசப்

0: நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களினுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலேருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆகிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எக்ஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நம்ம நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர் நண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.

0: இந்நாளையொட்டி வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
1: உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி எனக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேம் உடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 நிமிடங்கள்ல யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு முதலாவது பரிசாக 3000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 2000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 1000 ரூபாய் என பரிசும் வழங்குறது மூலமா தூய்மை பணி
0: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும், ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்பிறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
3: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியை வந்து அமைச்சு கொடுக்கணும்.
0: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டு குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை 8 மணி முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கல் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வளங்கள் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி இருந்து மா தண்டபாணி.
0: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதி

0: நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மெல்லிசை கேட்கலாம்.

Tuntun.

நெஞ்சை காட்டும் அந்த நிறந்தான் உட்புறம் வாட்டும் அந்த நிறந்தான் உட்புறம் வாட்டும் இழுக்கு

ரகுமா.

பிடிக்கின்றவன் இதயை இளம் பூவைய விரும்புவதில்லை. புகை பிடிக்கின்றவன் இதயை இளம் பூவைய விரும்புவதில்லை. பகைவரில் பெரியது புகையே, அதை பார்ப்பது உடம்புக்கு பகையே.

0: in Garg on his death anniversary and 28th Asian Games to begin in Japan this afternoon. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 2:15. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது நெஞ்சிருக்கும் வரை திரைப்பட பாடல்.

0: இனி ஒலிக்க இருப்பது நேபாளி திரைப்பட பாடல்.
1: பிரியா, இது சிட் அவுட் அது ஹால் ரைட்
2: ஒன்லி ஒன்ஸ்.
3: ஏய், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்ற.
2: நீ சொல்லலையே.
3: வெயிட், நான் சொல்ல மாட்டேன். செய்வேன்.
2: வாட்?

0: நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை
3: அஞ்சல்
5: மீண்டும் திரைகாணம் மாலை 5:30. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெய்மூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிவான

0: அளவு 6 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமனாமரத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். புதுச்சேரி, திருக்கனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கஞ்சனூர், வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், பாலாஜா, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, ஆற்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, பாலாறு அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, கோலியனூர், தொண்டாமுத்தூர், தென்பரநாடு, வடவனூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வெம்பாக்கம், குந்தாப்பாலம், நாட்ராம்பள்ளி, போளூர், செம்மேடு, காட்பாடி, பூண்டி, பில்லூர் அணை, காட்டுமயிலூர், சின்னக்கல்லாறு, வாணியம்பாடி, மேலாளத்தூர், மயிலம், வேப்பூர், அன்னவாசல், தழுதலை, பரங்கிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அம்முண்டி, தாமிரபாக்கம், செங்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சூரப்பட்டு, திருவெண்ணநல்லூர், தியாகதுர்க்கம், வந்தவாசி, கிருஷ்ணாபுரம், நாராயணபுரம் ஏரி, வல்லம், சின்கொனா, சோலையாறு, குறிஞ்சிப்பாடி, திருத்தணி, பள்ளிக்கரணை, ரிஷிவந்தியம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழ்பண்ணாத்தூர், கொத்தவாச்சேரி, வேங்கூர், மேடவாக்கம் சந்திப்பு, பெருங்குடி, குடியாத்தம், பள்ளிப்பட்டு, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருப்பத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கெடார், மின்னல், பஞ்சப்பட்டி, அவலூர்பேட்டை, அரசூர், சங்கராபுரம், வீரகவூர், வரட்டுப்பள்ளம், வடக்குத்து ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மிதமான அளவில் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 3 மணி, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை மணி 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: மழை அருள் செங்கோல் முறை குடி காத்தல் இந்த நான்கினையும் உடையவன் அரசர்களில் வழிகாட்டும் ஒளியாகத் திகழ்வான். குறையன் 390 அதிகாரம் இறை மாட்சி.
1: கொடையளி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானா வேந்தற்கு ஒளி.
0: கொடை அருள் செங்கோல் முறை குடி காத்தல் இந்த நான்கினையும் உடையவன் அரசர்களில் வழிகாட்டும் ஒளியாகத் திகழ்வான். குறையன் 390 அதிகாரம் இறை மாட்சி.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம்

நானோ காணாம போனேன் கொய்யால என்னமோ ஆச்சுதான் மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல்ல ஆகிட்டேன் அவளால காணாம போனேன் கொய்யால என்னமோ ஆச்சுதான் மொய்யால தலைகீழா நடக்கிறேன் கையால இப்போ மென்டல்ல ஆகிட்டேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: வில்லம்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மதுரை தென்றல் கேட்டு நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராட்டினம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 kHz மதுரை தென்ற நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். நேரம் 5:40. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வத்தி குச்சி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

5:44 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் கேட்டுதான் இணைந்திருக்க நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜீவா திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமேல் நீ சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் மாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக

தொடர்ந்து இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுர தென்றல், 8:30 இசை மஞ்சரி, கோவை நிர்மலா ஸ்ரீனிவாசன் பாட்டு கேட்கலாம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கரும்பலகையிலிருந்து ஸ்மார்ட் போர்டுகள் வரை நிறைவு பகுதி கேட்கலாம். மாறி வரும் கற்பித்தல் முறைகள் குறித்த உரையாடல், பங்கேற்பவர்கள் டி பத்மபிரியா, கல்வி ஒருங்கிணைப்பாளர் சி கவிதா, உதவி தலைமை ஆசிரியை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். எஸ் ஹரிக்குமார் வயலின் படைப்பு திருவனந்தபுரம் வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒலிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். பண்பலையில் இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அந்த நேரமும் குறித்து தெரிந்து கொண்டோம்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

இனிய மாலை வணக்க நேயர்களே, நேரம் மாலை 6:10. நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்க போறோம் அப்படின்னா, 1995 வெளியான முத்து திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இயக்குனர் KS ரவிக்குமார் அவங்களோட இயக்கத்துல, AR ரஹ்மான் அவங்களோட இசையமைப்புல வெளிவந்த அனைத்து பாடல்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரஜினிகாந்த், மீனா, சரத்பாபு, ராதா, ரவி, ரகுவரன், செந்தில் மற்றும் வடிவேலு நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். ஒவ்வொரு பாடலுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடலாக கேட்கலாம்

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. முத்து திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கிடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின் கைவினைக் கலைஞர்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்து உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வி திட்டமும் திறன் மேம்பாட்டு திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு

0: அமைப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 இருந்து 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்தத 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர் இதுல பெண்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய

வளாகத்தில் தொழில் பழகுநருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா, அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ், மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:41. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரு தென்றல் நிகழ்ச்சி. மனமருடன் தென்றலாய் மதுரு தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2026 ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு தகுதியுள்ள விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. மேலும் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு ரூபாய் 500,000 விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுறையும் வழங்கப்படுகிறது. இவ்விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் ஆகியவை உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்களை 20/10/2026 தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேயர்கள் இதுவரை செய்தி செய்திகள் கேட்டீர்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னி கேட்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக
2: Everybody listen to samba bamba rumba tumba everybody mambo jambo bembo calling a party everybody move it move it move it move.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் 7:05. மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நிறைவடைகிறது மதுரத்தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தென்காசி மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் தங்கராஜின் கல்வி பணியை பாராட்டி மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது. இருந்து ஆசிரியர் தங்கராஜ் விருதை பெற்றுக்கொண்டார். இந்த பெருமைமிகு தருணத்தை அவரது குடும்பத்தினர் தந்தை முருகேசன், தாய் சாந்தி.

தெரிவித்ததோடு, தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நாட்டின் உயரிய ஆசிரியர் விருதை பெற்றிருப்பது தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான பொருந்தி நின்ற பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு உரியடி திருவிழாவும் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தென்காசி நகரின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சிறுவர்கள் கிருஷ்ணர் அவதரித்த பல்வேறு வேடங்களில் அணிந்து குழந்தைகள் இவ்விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். பிரதான அருவியான குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தங்களது குடும்பமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி ரயில் நிலையத்தை நவீனமாக்கும் வகையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹7.08 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் ரயில் நிலையத்தில் பல்வேறு நவீன வசதிகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய 2வது நுழைவு வாயில், புதிய ரயில் நிலைய கட்டிடம், நவீன முகப்பு மற்றும் உட்புற வடிவமைப்பு, வாகன நிறுத்துமிடம், குடிநீர் வசதி, தகவல் பலகைகள், காத்திருப்பு அறைகள் மற்றும் நவீன கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மேலும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி அரசு மருத்துவமனை இரத்த தான வங்கி சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மண்டல அளவிலான ஜூடோ போட்டி நடைபெற்றது. இதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாநில அளவில் தனிநபர் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ₹1,00,000, இரண்டாம் பரிசாக 75,000, மூன்றாவது பரிசாக ₹50,000 வழங்கப்பட உள்ளது. குழு போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக தலா ₹75,000, இரண்டாவது பரிசாக தலா ₹50,000, மூன்றாவது பரிசாக தலா ₹25,000 வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகள் பெற முடியும் எனவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இந்த முதலமைச்சருடைய விளையாட்டு போட்டியில் பங்கேற்று

0: விளையாண்டு வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை சேவை வார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக கருதப்படும் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் மோடியின் பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து குற்றாலநாதர் திருக்கோவிலில் அன்னதான மண்டபத்தில் அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
2: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்போ நடந்த SSCGL 25ல இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வில்லிங்காக இருக்கேன். எனக்கு இது கிடச்சது கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
3: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
4: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2,000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டி தான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க சிங்காரவேலா ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை

0: பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
1: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித்தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம், சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் SS தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை

முறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்ச்சோன் ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி.

பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி. ஜெயமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: விவசாயிகள் வந்து பல பயிர் சாகுபடி பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு வரும்போது என்னென்னு அவங்க சரியாக ஐடென்ட் பண்ண முடியல. நோயில் பொறுத்த மட்டும் இது தான் இந்த நோய், இது இந்த நோயினால இந்த அறிகுறி தெரியும், இதை இப்படி நம்ம நடவடிக்கைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொதுவாக பயிர் நோயினா என்ன அப்படின்னு
1: சொல்லி, ஒரு நோயின்னு நம்ம எப்போ சொல்கிறோம்னா ஏதோ ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படுது, அந்த மாற்றத்தினால நமக்கு இழப்பு ஏற்படும் போது அதை வந்து நோய்.
0: மாற்றங்கிறது தண்டில் வருமா, இலையில் வருமா, காய்ப்பில் வருமா, வேரில் வருமா, எப்படி அந்த மாற்றம்?
1: அந்த மாற்றங்கள்ன்றது எங்கே வேணாலும் வரலாங்க. இப்போ தண்டில் வரலாம், இலையில் வரலாம், மொத்த செடியுமே பாதிக்கப்படலாம். ஆனால் எங்கே வருது அந்த இழப்பு ஏற்படுத்துதோ அதை தான் நம்ம நோயின்னு சொல்லுவோம்.
0: இழப்புங்கிறது சாகுபடி விளைவு குறையுமா இல்லை வளர்ச்சி பாதிக்குமா? இந்த இழப்புங்கிறத எதை சொல்கிறீங்க?
1: இழப்புன்றது நம்ம வேளாண்மையை பொறுத்தளவு இழப்புன்றது ரெண்டுத்துலேயுமே வருங்க சார்.
0: எப்படி?
1: ஒன்று நம்மளோட சாகுபடி மகசூல் குறைவது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தரம் குறைவது. தரம் குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மகசூல் குறைஞ்சி போயிடும், எந்த ஒரு விலை போகாது,
0: உற்பத்தியும் குறையுது, தரம் கெட்டு
1: போயிடும்.
0: அப்புறம்
1: இது ரெண்டு தாங்க சார்.
0: அப்புறம் வளர்ச்சி பாதிக்குது இல்ல,
1: வளர்ச்சி பாதிக்கனால தான் தரம் கெட்டு போகுது.
0: ஆனா ஆரம்ப வளர்ச்சி இல்லைன்னா
1: உங்களுக்கு வராது.
0: ஆரம்பத்திலே வந்து அதாவது விதைய அழுகல்னு வச்சிருக்கல, இப்போ ஒரு கரும்பு போடுறாங்க செட்டான்னு சொல்லுங்க, கருண் அழுகி போகுது முளைக்கிறது கூட, அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்புறம் பயிரை பார்க்க முடியாது, மகசூல் எடுக்க முடியாதுல்ல. அந்த சொல்கிறோம்ல கருணை அழுகல் சொல்கிறாங்கல்ல, விதை அழுகல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ பல்சஸ் விதை போடுறாங்க முளைக்காமல் போயிடும், கடலை போடுறாங்க முளைக்காமல் போயிடும், அழிவு போயிருதுல உங்களுக்கு. அப்போ வந்து தரணிங்க சொல்லும்போது உற்பத்தியும் பார்க்க முடியும், மொத்தத்திலே இதே ஜெர்மினேஷன் இல்லாமல் போயிருதுல்ல,
1: மொத்தமே அழுகி போயிடும்.
0: சரி, நோயில் பல வகைகள் இருக்கா?
1: ஆமாங்கய்யா, நம்ம எப்படி மனுஷனுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை வந்து இப்போ கொரோனா வைரஸ்னு வந்துச்சு, அதை வந்து நச்சுயிரின்னு சொல்லுவோம் வைரஸை, அது வைரஸ் நோயின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இருமல் காய்ச்சல்னா வருது, காய்ச்சல் ரெண்டு வித காய்ச்சல்னு சொல்கிறாங்க. ஒன்று உடம்பு சோர்வாக இருந்தால் காய்ச்சல் வரும், இன்னொன்று வைரஸ் காய்ச்சல் அப்படின்றாங்க. அது போக இந்த காலரா மலேரியா அந்த மாதிரி எப்படி வெவ்வேறு காரணிகள் இருக்கோ அதே மாதிரி
0: காரணி வைத்து நோய்களை
1: வகைப்படுத்தியிருக்காங்க. பூஞ்சை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பூஞ்சையின் காரணிகள். நம்மளுக்கு எப்படி படர் தாமரை வருது அதே மாதிரி பூஞ்சையால் வரக்கூடிய நோய்களை பூஞ்சை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
0: பயிர்களில் வரக்கூடியது என்னென்ன காரணிகள், என்ன நோய்கள் வருது?
1: உதாரணமாக நாலு காரணிகள் இருக்குங்கய்யா.

முதல்ல பாத்தீங்கன்னா பூஞ்சை நோய்கள், அடுத்தது பாக்டீரியா நோய்கள், அடுத்தது நச்சுயிரி நோய்கள், அடுத்தது பைட்டோபிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய உயிரி காரணி. இதெல்லாம் இது போக ஏபயாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இப்ப சத்து குறைபாடு, நம்மளுக்கு எப்படி சத்து குறைபாடு, டிஃபிஷியன்சி டிசீஸ், அது டிஃபிஷியன்சி மூலமா வரக்கூடிய டிசீஸ வந்து சத்து குறைபாடு நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே என்ன பண்ணோம்னா தரத்தை குறைக்கும், பயிரோட வளர்ச்சியை குறைக்கும்.

இதுவரை பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி. ஜெயமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஏ புள்ள, என்னைக்குத்தான் நான் எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லியிருக்கிறேன்?
0: அட மச்சான், நான் எப்ப சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன்?
1: பிறவு, நாம் அறுவடை செய்கிற பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா கூடுதல் லாபம் எடுக்கலாம் தானே?
0: ஆமாம்.
1: இதில் நீ என்ன குத்தம் கண்ட?
0: மச்சான், நான் குத்தம்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினாலே குத்தோன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க.
1: குத்தோன்னு நினைச்சா உங்ககிட்ட ஏன் எல்லாத்தையும் கலந்து பேசணும்?
0: கலந்து பேசினா என்னோட வார்த்தையையும் காது கொடுத்து கேட்கணும்ல.
1: ஏபுல, நான் என்ன காது கொடுத்து கேட்காமையா இருக்கேன்? அதான் என் நண்பங்களோட கலந்து பேசிட்டேன். பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது நல்ல முயற்சி தானே, அவங்களும் சொல்லிட்டாங்களே.
0: நானும் அதையத்தான் சொல்லுறேன் மச்சான். ஆனால் எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்கிறேன்.
1: ஆ, சரிதான் சரிதான். மொதல் காலடி எடுத்து வைப்போம், அப்படியே படிப்படியாக தெரிஞ்சுக்கலாமேன்னு தான்.
0: எப்படி? ஒவ்வொரு படியிலையும் கீழே விழுந்து விழுந்து தெரிஞ்சுக்கணுமாக்கும்.
1: ஏன் செல்வி, நீ என்னத்தான் சொல்ல வர?
0: மச்சான், பொருட்களை மதிப்பு கூட்டுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சு செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதில் என்னென்ன சான்றிதழ் வாங்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதில் காலடி எடுத்து வச்சா சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்கிறேன்.
1: ஓ, அதுவும் சரிதான்.
0: அப்படி வாங்க வழிக்கு. மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் ஏற்படக்கூடிய லாபம் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க எடுத்து சொல்கிற விவரங்களை கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
4: நம்மளுடைய பாரம்பரியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான். குடும்பத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழிலில் இருந்தாலுமே கூட பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தாவோ இல்லை தாத்தாவோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய தலைமுறை விவசாயத்தை தேடி போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதையும் தாண்டி

0: விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். பொதுவாக வீட்டில் வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த கொத்துச்சாவியை வந்து பெண்கள் கையில் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட நீ கூட எல்லாம் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயம் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் படித்த கல்வி தொகுதி வேறையாக இருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதை கரெக்டாக அப்படின்னு பல தடவை யோசிச்சு தான் அந்த விவசாயத்தில் இறங்கியிருப்பீங்க. அதோட பின்ன நீங்கள் சொல்லுங்களேன்
1: சார். அதாவது நாம் என்ன படித்து என்ன பண்ணாலும் நம்ம தட்டில் சாப்பிட போகிறது உணவு தானே. அந்த உணவு எவ்வளவு பெரிய முக்கியம்னு ஒரு இல்லத்தரசியா ஒரு ஒரு பெண்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மகிட்ட இடம் இருக்கு. அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் இளைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் நான் இந்த அக்ரிகல்ச்சர் குள்ளேயே வர ஆரம்பித்தேன்.
0: ஓகே மேம், சரி, இதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும். சரி, ஏற்கனவே என்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு வேணும், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணீங்க? நிலத்தை வாங்கினதுலேருந்து ஒரு இயற்கை விவசாயியாக உள்ள கால் எடுத்து வச்சதுலேருந்து உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள்.
1: சரி, எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எல்லாருமே அக்ரிகல்ச்சர், திருத்தணி மாவட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எங்கள் அப்பாவும் வச்சுருந்தார். ஆனால் காலச்சூழல் காரணமாக எங்கள் அப்பாவால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கும்பொழுது தான் இந்த இடத்த வாங்கினேன். ஸோ என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவை மாதிரி நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் வாங்கினோம். அதை பண்ணும்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் மற்றும் எல்லாருமே ஒத்துழைச்சு இதனால்தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நாங்கள் வாங்கினோம்.
0: ஓகே மேம், இப்போ இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் முறையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை விளைவிச்சதுக்கப்புறம் மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது மேம்?
1: விவசாயத்தை பண்ணும் பொழுது நம்ம இப்போது ஒரு 3 வருடங்கள்லேருந்து 4 வருட காலங்கள் வந்து நான் வந்து வெறும் பொருட்களாக தான் கொடுத்துட்ருந்தேன். அதாவது நெல்லிக்காய் பண்ணுவோம், மாம்பழம், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே வந்து என்னென்ன கமாடிட்டியோ அதை அப்படி அப்படியே தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்படி ஒரு சூழலில் கொடுக்கும் பொழுது இப்போ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததில்லை. இப்போ வேணால் அந்த மார்க்கெட் ரேட் வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்போ 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக இருக்கணும், அது பறித்த உடனே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே எதுவும் அடிபட்டுறதோ மற்றதோ எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி நேர்த்தியாக இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய லாங்கிவிட்டி, அதாவது ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொடுக்கும் பொழுது நம்ம அவசரமாக வந்த விலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். இதை ஒரு 3 வருட 4 வருட காலங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். என்னுடைய நெல்லிக்காயெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவோம், அப்படியே வீணாயிடும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி சுருங்கிடுச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. அப்புறம் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் மதிப்பு கூட்டலில் வந்தேன்.
0: என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சிங்க மேம்?
1: என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் மூலிகைகள், அதுக்கப்புறம் பழங்கள். பழங்களில் மாம்பழங்களை மாத்திரம் நான் மதிப்பு கூட்டாமல் வச்சுருந்தேன். அது போன வருடத்திற்கு முந்தின வருடம் அதையும் ரெடி டு ட்ரிங்க், நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க்காக பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் பைனாப்பிள் மாம்பழம் மற்றதுலாம் பண்ணேன். எப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் எந்த விதமான குளிர்பானங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய தொலைநோக்கு பார்வை.
0: இப்போ மதிப்பு கூட்டுறது சாதாரணமாக யோசிச்சிடலாம், அதுக்கான பயிற்சி வேணும், அதற்கான தொழில்முறை கருவிகள்லாம் வேணும் இல்லைங்களா, எக்யூப்மெண்ட் வேணும். ஒரு மிஷினரிஸ் இருந்தால் தான் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ தான் அந்த லேபிளிங்க்கும் அது நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸை சொல்லுங்களேன் ஸ்டார்டிங்கில்.
1: அதாவது இப்போது எல்லா விவசாயிகள்கிட்ட சொல்கிறது தான், உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் பெரிய அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒரு சிம்பிள். இப்போ ஒரு காய்கறியே கிடைக்குது அப்படின்னா ஒரு காய்கறி ஒரு விவசாயம் பண்ணுறாரு. அப்போ காய்கறி விவசாயில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது என்ன பண்ணாலுமே ஒரு பங்கு நீங்கள் விற்றுருங்க, ஒரு பங்கை எடுத்து. அப்போ மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, 50 ரூபாய் இருக்கும்போது நம்ம விற்றுருவோம், 40 ரூபாய் இருக்கும்போது விற்றுருவோம். ஆனால் விலை கம்மியான டைமில் அதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அமைச்சிட்டு அதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணலாம். இப்போ காய்கறிகள் எடுக்கும்பொழுது அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வெத்தலாக தர முடியும், கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலாக தர முடியும். இப்போ நெல்லிக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை நாங்கள் என்ன தரோன்னா முதல்ல அந்த கொட்டையை எடுத்துகிட்டு வெறுமன் ட்ரை பண்ணி நெல்லிக்காயாக தரோம். ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் பவுடர், நெல்லி முள்ளி அப்படின்னு தர ஆரம்பித்தோம். அப்புறம் நெல்லிக்காயில் பல்பொடி பண்ண ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட்,

0: நெல்லிக்காயோட மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸு எப்படி மற்ற ஜூஸை விட யூனிக்கானது, அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உங்களுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, உங்கள் ப்ராடக்டை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் என்னுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு உங்களுடைய நோக்கம் விஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பொழுது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்பொழுது ரீச் பண்ண முடியும்.
1: அதே இப்போ நீங்களே சொன்னீங்க நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னதான் இயற்கை முறையில் நம்ம ஒரு லேபிளிங்லாம் பண்ணி மதிப்பு கூட்டி விற்றாலும் அந்த கலரிங்கை பார்த்தோன்னா இதில் எதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை அது லேபிள்லாம் நல்ல பக்காவாக ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கண்டெய்னரில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வர்றது எப்போ?
0: அதுதான் நோ த ஃபார்மர், நோ த ப்ராடக்ட், நோ த பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போது மக்களும் தெரிஞ்சுக்கணும், விவசாயமும் தெரிஞ்சுக்கணும். எதையோ நம்ம தேடி போகிறோம், நம்ம கையில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஜூஸாக இருந்தாலும், இது ஆம்லா ஜூஸ்ன்னு இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது லேபிளிங். அந்த லேபிளிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா, இல்லை என்ன கலந்துருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்ன. இல்லைங்க, எனக்கு இருக்கிற அவசர கால கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த லேபிளிங்கில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல், வெள்ளச்சக்கரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய இடத்துல இதற்கான பயிற்சிகள் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிட்டு தான் இது உள்ளே வந்தோம்.
1: இல்லை கண்டிப்பாக இப்போ பேக்கேஜாக இருக்கட்டும், லேபிளிங், அதோட உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், இதெல்லாம் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க?
0: இல்லை இதில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் இருக்குன்றதே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிளிங் அவசியமாக இருக்குது, டெஸ்டிங் அவசியமாக இருக்குது. இதுதான் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அதற்கு நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ கவர்மெண்ட்லேயே நாங்கள் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம், NPOP அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேயே நம்ம ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இன்டர்டெக் லேபு, மற்ற பெரிய லேப்லலாம், அக்ரடபிள் லேப்னு பேர், அந்த லேபில் நம்மளை சர்டிஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்ரி 6 months இஸ் அ மேண்டேட்ரி.
1: இப்போ அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னா, இயற்கை விவசாயி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தர மதிப்பீடு வேணும், நான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஒரு தர மதிப்பீடு வந்து கவர்மெண்ட்டில் வாங்கணுங்களா, அந்த ப்ரொசீஜரை சொல்லுங்கள்.
0: ஆமாங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வாங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் உங்கள் லேபிளிங்கில் என்ன இருக்கணும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து விவசாயிகளுக்கு எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா, இப்படி இப்படி ஒரு 6 months ஒரு வாட்டி, ஒரு 1 year ஒரு வாட்டி மாறும் பொழுது சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் தருவாங்க.
1: ஓகே, இப்போ பெரு விவசாயிகள் இருப்பாங்க, குறு சிறு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களும் வந்து இப்போ என்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஏதாவது மதிப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் ப்ரொசீஜரா?
0: ஆமாம், அவள் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் பெரிய விவசாயிகளாக இருந்தாலும், ஒன்ஸ் ஒரு பொருள் அந்த பொருள்லேருந்து வடிவம் மாறி அது வேல்யூ ஆடடாக வரும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான லேபிளிங், மற்ற டெஸ்டிங் இதெல்லாம் மேண்டேட்ரி.
1: ஒரு மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், மார்க்கெட்டிங் ஒரு சவாலான விஷயம், எப்படி ஆரம்பித்தது உங்களுடைய மார்க்கெட்டிங்?
0: சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே, எல்லாரும் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சந்தைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், இன்னும் அது ஒரு சவால் அப்படின்றத தாண்டி இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது என்னென்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதையும் தாண்டி சந்தைப்படுத்துறதுல அங்காடிகள் இருக்குது, அதாவது இயற்கை அங்காடிகள் சந்தை போடுறாங்க, இயற்கை விவசாயிகளுக்கான நேரடி விற்பனை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் என்ன, நம்ம எங்கேருந்து உருவாகிறோம், என்ன பொருளை கொடுக்குறோம், அது எண்ட் யூசர் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியாவோ, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சொல்லும் பொழுது அவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க, நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
1: இல்லை இப்போது அதையும் தாண்டி இப்போ வலைதளத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ் இந்த ரோடுகளெல்லாம் வயலுக்கு வெளியிலேயே ஒரு கட்டியில் போட்டோ இல்லை ஒரு ஸ்டாலை போட்டோ விற்கிறவங்கலாம் பார்க்குறோம், அது லாபகரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் இதற்கு மாற்று வழி அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: இல்லை அதெல்லாம் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய விவசாயி அதை பண்ணலாம், ஹைவேஸில் இல்லாத விவசாயிகளையும் தேடக்கூடிய நிலைகள் இப்போ வந்திருக்கு. அப்போ நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச்

0: பண்ணிங்கனாலே வெறும் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது. சர்ச் பண்ணும்பொழுதே நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டில் நம்ம தான் ஒரு விவசாயி நான் படிச்சிருக்கேன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. படிக்காத விவசாயியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு இதற்கான தீர்வுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படியும் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ரி மார்க்கெட்டிங் எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஸ்டால் போடும்பொழுதோ இல்லை ட்ரேட் சென்டரில் போடும்பொழுதோ நம்ம என்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதன் வாயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும்.
1: ஓகே, இப்போ பேசும்போது சொன்னீங்க கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லலாம் பயனடைஞ்சிங்க? அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது?
0: எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ஓடிஓபின்னு ஒன்று முன்னே இருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட், இப்போது திண்டுக்கல்லில் ஒன்று. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ஓடிஓபிலே வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து

0: தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ஓடிஓபின்னு ஒன்று முன்னிருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட்டு, இப்போது திண்டுக்கல்ல ஒன்று. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ஓடிஓபிலே வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் தராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஐஎஃப் அப்படின்னு பேர், ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது எல்லாமே நம்ம கவர்மெண்டில் இருக்குது. நம்ம அதை பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கு தயாராக இருக்காங்க. இன்ஜினியரிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்.
1: இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நமக்கு இந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கணும் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: நிச்சயமாக. 9940543555.
1: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கு.
0: நிச்சயமா.
2: என்ன மச்சான், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே, கவனமா கேட்டுக்கிட்டீங்களா?
3: ஆமா புள்ள, விவரத்தெல்லாம் ஒவ்வொன்னும் முத்து முத்தால எடுத்து வச்சாங்க. விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான எல்லா வழிமுறைகளும் சொன்னாங்க. குறிப்பாக நம்ம அரசு என்னென்னலாம் வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. அதோட விற்பனை வாய்ப்புகளும் அருமையாக எடுத்து சொன்னாங்களே.
2: ஆ மச்சான், இப்போ உங்கள் பேச்சே தெளிவாகல இருக்கு.
3: சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா தெளிவாக தானே இருக்கும். சில சமயம் செல்வி சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது.

0: மச்சான், சொல்ல மறந்துட்டேனே.
1: அடுத்து என்னத்த சொல்ல போற
0: மச்சான்? நம்ம கொல்லையில போதரா மண்டி கிடக்குல்ல,
1: ஆமா,
0: அத கொஞ்சம் சுத்தம் செஞ்சு
1: கொடுங்களேன்.
0: நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை காய்கறிகளை அங்க நானே பயிர் செய்யலாம்னு இருக்கேன்.
1: பாருறா, இந்த யோசனை எப்ப வந்துச்சு?
0: எப்ப வந்தா என்ன மச்சான், யோசனை நல்லா தானே இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, பலே பலே, நல்ல யோசனை தான்
0: மச்சான். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீல அவங்க தெளிவாக எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும்.
2: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும்போது உத்தேசமாக எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கும்?
3: சின்ன வயசுல இருந்தே வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டீப்பா பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷம் மட்டும். 2 சென்ட் இடம் இருந்தா வீடு மட்டும் தான் வைக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துலயும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா விவசாயம் பண்ணலாம். எப்படி விவசாயம் பண்ணலாம்னா மாடி தோட்டம் வைக்கலாம், வீட்டு காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு 5 சாக்குப்பை அல்லனா 5 மண் தொட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆனாலும் சரி, கீரைகள் ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணலாம். அப்படி உற்பத்தி பண்ணும் போது நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும்.
2: ஆரம்பத்துல நான் செயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தேன். அதுல சில அல்லல்களுக்கு உள்ளானதுனால இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி
3: ஆமா, இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செயற்கை விவசாயம்னா நம்ம வந்து செயற்கையாக கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படிப்பட்ட உரங்களை போட்டுதான் நம்ம என்ன செய்யணும்னா விவசாயம் பண்ணியா ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா நம்ம வந்து விலை கொடுத்து வெளியில போய் உரத்தை வாங்கிட்டு வர்றோம், அது ஒரு செலவு வருது. சீக்கிரமா அது டெவலப் ஆகுதுன்னா நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கிய கேடு வருது. வீட்டிலே நம்ம இயற்கை உரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே அந்த விவசாயத்தை பண்ணா அந்த உரத்துக்குடைய செலவு மிச்சப்படுது. அது போக நமக்கு என்னன்னா பொருளுடைய தரம் நல்லா இருக்குது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது நம்ம இயற்கை விவசாயம் தான் நல்லது.
2: சரி, இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு என்ன காரணம், யாரு வழிகாட்டினாங்க?
3: வழிகாட்டினா எங்க அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி இயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தாங்க. வீட்டுல ஆடு மாடு இருந்துச்சு. எனக்கு முன்மாதிரி வந்து அப்பா அம்மா

0: இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வெளியே உரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளே உருவாக்க முடியும் அப்படிங்கிறீங்கள, அது என்னென்ன மையின்னு தெளிவுபடுத்தலாமா?
1: என்னன்னா, இப்ப வந்து நான் ஆரம்பத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆடு மாடு இருந்துச்சு, வீட்டுல கோழிங்க இருந்துச்சு. இப்ப வந்து ஆடு தான் வளர்த்தனும், பசு தான் வளர்த்தனும் அப்படின்னு இல்லை, எல்லா பெண்களுமே வந்து வீட்டுல வந்து ஒரு கோழி வளர்த்தல. கோழி வந்து எனக்கு கூட நிறைய கோழி வச்சிருக்கேன், இயற்கை ஆட்டு, நம்ம வீட்டிலே வந்து முட்டை கிடைக்குது. இப்போ பசுவானாலும் சரி, உரத்துக்காக அந்த சாணியை நம்ம யூஸ் பண்ணாலும் பால் கிடைக்குது, அந்த பால்ல இருந்து தயிர் கிடைக்கும், தயிர்ல இருந்து நெய் கிடைக்கும், அந்த நெய்யை நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாரும் கேட்பாங்க, கோழி வளர்த்தனா அது தீவனம் போடுற சாப்பிடும் போது அது ஒரு சத்தான உணவு. அந்த கோழியில இருந்து வர கழிவை எடுத்து தான் நம்ம என்ன செய்யலாம், விவசாயத்துக்கு உரம் தயாரிக்கலாம்.
0: சரி, அது இந்த சூட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்க.
1: கோழியில வருகின்ற அந்த உரம் வந்து சூடுதான். அது என்ன பண்ணணும்னா, கோழி உரத்தை வாரும் போது சாம்பலை போடணும், சாம்பலை போட்டு அந்த அள்ளி வாரி எடுத்து காய போடணும். ஒரேடியா கொண்டு போய் நம்ம என்ன செய்யப்படாது, போடப்படாது.
0: அது ஒரு முக்கிய நுட்பம்.
1: ஆமா, அதை வந்து அப்படியே நம்ம ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய போட்டேன்னா, திருப்பி அதை எடுத்து நம்ம ஒரு மண் தொட்டியிலையோ அல்லனா ஒரு சாக்கு பையில எதிரையாவது வச்சு என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கேலே தள்ளி சாக்கு பைய விட மண் தொட்டியில வச்சாலும் சரி, ஒரு மூலையில கூட்டி போட்டாலும் சரி, அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா, மண் புழுவரும், அதுல வந்து இயற்கை இலை தலைகளை போடணும். அப்போ அப்படி வரும்போது நம்ம அது வந்து சூடும் இருக்காது, இயற்கையான ஒரு மண் புழுவரம் அதுல இருந்து கிடைக்கும். உரத்தை தான் நம்ம போடணுமே தவிர, டைரக்ட் ஆட் வந்து கோழி எருவ வந்து நம்ம போட விடாது. எக்காரணம் கொண்டு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஆனா இந்த கோழி எருவ நீங்க போடுறதா இருந்தா என்ன செய்யணும், நீங்க சாயங்காலம் தனுப்பா இருக்கும் அந்த டைம்ல போட்டீங்கன்னா தண்ணி விடுவோம். அப்ப நைட்டு ஒரு 12 மணி நேரம் வந்து அங்க ஈரப்பதம் கிடைக்கும், அங்க சூடு தணிஞ்சிடும், அதனால செடிக்கு எந்த பாதிப்பும் வராது.
0: சரி, கீரைகள் அப்படிங்கும் போது என்னென்ன மையான கீரைகள், எந்த கீரை காசு அள்ளி எடுக்க வாய்ப்பு இருக்கு?
1: இப்ப கீரைகளை பொறுத்தவரையில நிறைய கீரை இருக்குது.
0: என்னெல்லாம்?
1: சோப்பு கீரை, பச்சை கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, பசலைக்கீரை, உப்பை மீன் கீரை, குப்பை கீரை, முள்ளு கீரை, முருங்கைக்கீரை, முள்ளு முறுக்கு கீரை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, இப்படி பல கீரைகள் இருக்கு. அகத்தி கீரை இருக்கு.
0: அன்னைக்கு கெட்டுக்கு 2 ரூபா அப்படிங்கிற நிலை இருந்த நிலையில மொய்ப்பு கூடுதலா இருந்தது, இன்னைக்கு 8 ரூபா ஆக்கியிருக்கேன் சார் கெட்டுக்கு, ஆனாலும் கூட என்னால கொடுக்க முடியல, இன்னும் தேவை அதிகமாயிருக்கு, அதனால எல்லாருமே ஈடுபாடு காட்டலாம் இந்த கீரையில அப்படின்னு எதை சொல்றீங்க?
1: சோப்பு கீரையில, மணத்தக்காளி கீரையிலயே என்ன செய்யாங்கன்னா ஆட்கள் விரும்பியாங்க, பொன்னாங்கண்ணி கீரையிலயே ஆட்கள் விரும்பியாங்க. கரிசலங்கண்ணி 2 இருக்கு, கரிசலங்கண்ணி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி 2 இருக்கு. அந்த கரிசலங்கண்ணி கீரை பொறுத்தவரையில நம்ம வந்து தலைமுடி கருப்பு ஆகியதுக்கும், அடுத்து கண் குளிர்ச்சி ஆகியதுக்கும், இப்ப வந்து நல்ல ஹீட்டா இருக்கு, இந்த உடல் சூட நம்ம குறைச்சேன்னா நோய் வந்து குறையும். அப்ப உடல் சூடு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்னா, இந்த கீரைகளை நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கணும்.
0: நிலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, கீரை போட்டா வராது, கீரை வந்து ஒரு மெதுவான பயிர், நான் அந்த இடத்துல கீரை சாகுபடி செய்யணும், அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கை கையாளணும்?
1: அது நல்லா கட்டாந்தரைய கிளையல் போட்டது, கொஞ்சம் செம்மண், கொஞ்சம் மணல், கொஞ்சம் இயற்கை உரங்களை எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டாகும்.
0: விதை தெருவில் என்ன கவனம்?
1: நம்மளே விதை உற்பத்தி பண்ணணும்.
0: பண்ணணும்னாலும் ஆரம்பிக்கணுமா? முத
1: முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொஞ்சத்தை வாங்கணும். வாங்கி அதை என்ன செய்யணும்னா, நம்ம விதை விதைக்கூடிய நேரம் வந்து சாயங்காலம் இல்லாம காலையிலேயாட்டு நம்ம அதை விதைக்கணும்.
0: ஏன்னா
1: சாயங்காலம் நம்ம விதைச்சோம்னா நைட்டோட நைட்டு எறும்பு ஏதாவது எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யாது
0: தெரியாது.
1: காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்த நல்லா களையல் விட்டு விதைய விதைச்சு விட்டோம்னா

0: நம்ம தண்ணி எல்லாம் தெளிச்சிரும். அப்போ நாலு சைடும் எறும்பு வருதா கோழி கிண்டுதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும் போது நமக்கு சரி எறும்பு வருதுன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் சீனி அதுக்கு பக்கத்துல போட்டா அதை எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் பொடி அரிசி போட்டா
1: அதை கையாளணும்.
0: ஆமா, இல்லைன்னா என்ன செய்யணும், நாலு சைடு வந்து வியாபம் முன்னாக்க கொஞ்சம் போட்டு விட்டா போதும். எக்காரணம் கொண்டு எறும்பு பொடியை வந்து என்ன செய்யக்கூடாது,
1: உங்க அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: ஆமா, அந்த விதை விதைச்சிருக்க இடத்துல வந்து இலை தலைகளை போட்டு மூடி போடணும். அதுவும் நம்ம நல்லா ஹீட்டான இடத்துல வந்து போட்டோம்னா அது வந்து முளைக்காது. அடுத்து முளைச்சு வரும்போது தண்ணி தெளிக்கும் போது கூட தண்ணி குமுக்குன்னு விடப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். பொதுவே வந்து எந்த செடி ஆனாலும் சரி காலையிலயும் சாயங்காலம் தான் தண்ணி விடணும், மத்தியானம் விடக்கூடாது. ஆனா சூடுல நிக்கும் போது தண்ணியை கொண்டு விடும் போது அது செடி வாடிக்கிறோம்.
1: சரி,
0: காலையிலயும் சாயங்காலம்.
1: சரி, விதை தேர்வு அப்படிங்கும் போது நம்ம சாதா கீரைகளை பறிச்சு விற்பனை பண்றோம், இதுக்குன்னு ஒதுக்கி விடணுமா?
0: ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஒரு நாட்டு கீரை சிவப்பு தண்டு கீரைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த தண்டு கீரை வந்து முதல்லயே இந்த கீரை நான் வந்து விதைக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். ஏன்னா அது இப்படி வந்து நேரன்னு வளரணும், இப்படி கவுரை அடிச்சு வந்துன்னா இந்த கவுரை ஃபர்ஸ்டே கிள்ளி விடணும். ஏன்னா தண்டு கீரை வந்து சோப்பா நீளமா வளர்ந்ததான் நமக்கு வருமானம், கட்டையா இருந்து சின்னதாக வந்துட்டு நினைவுலாட்டு வந்துன்னா வருமானம் இருக்காது, அவங்களுக்கு வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா இந்த கவுர்ல வாரது வந்து சீக்கிரமா வந்து விளைஞ்சிரும், அப்படி விளையும் போது அதுல இருந்து வர விதம் வந்து சின்னதாதான் இருக்கும். அந்த தாய் தண்டு வந்து நல்லா தண்டா கொலப்பா நைஸா இருக்கும், தண்ணி சத்தம் அதிகமா இருக்கும். அதுல அந்த அதுல இருந்து வார விதைய தான் நம்ம எடுக்கணும்.
2: என்ன மச்சான், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பணவிளை பி தங்கலீலா அவங்க ஏம்புட்டு அருமையா சொன்னாங்க. இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
3: ஆமா, அருமையான பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்க. இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான கீரைகள் எல்லாம் பயிரிட்டுட்டு வராங்க. இயற்கை எரு தயாரிக்கிற முறையையும் தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. நாமளே பயிர் செஞ்சது அதுவும் இயற்கை எரு போட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது.
2: மச்சான், நாம விவரங்களை தான் கேட்டிருக்கோம், நாம இன்னும் தோட்டம் போடலை மச்சான்.
3: நெசந்தான் நெசந்தான் செல்வி, இவங்க பேச்சு அப்படி ஆணித்தரமாக இருந்துச்சுன்னா பாரு, அதான் தோட்டம் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கவலைப்படாத மச்சான், உனக்கு தோட்டம் போட எல்லா ஏற்பாடையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு தரேன், ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு ரெடி ஆகும்.
2: மச்சான்னா மச்சான் தான். நீர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம், செலவும் குறையும் மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே, வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடிதான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்பு துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெகராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில்,

மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் நிலாவை வா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் கோவை நிர்மலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள அம்புஜம் கிருஷ்ணா பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக ஆடினையே கண்ணா, மோகன கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை கோவை நிர்மலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: பாதுகாப்பு
2: சரி, அப்ப நமக்கு
1: என்ன? வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: எதிர்காலம் வளமாக, மரங்களை வளர்ப்போம், பசுமை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi emphasizes pivotal role of youth.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15.

கேட்கலாம் மதுர தென்றல். முதலாவது பாடலாக வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.
1: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு நம்ம நட்சத்திர கீதங்கள்ல கண்ணதாசன் அவர்களோட அழகான வரிகளில் உருவான பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் பாழும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிகிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல நட்சத்திர கீதங்கள்ல கண்ணதாசன் அவர்களோட வரிகளை உருவான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்களில் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் உருவான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக வர காத்திருக்கு பெரிய எடுத்த பெண் திரைப்படத்துலேருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நட்சத்திர கீதங்களில் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோஹெட்ஸில் நட்சத்திர கீதங்களில் கண்ணதாசனோட அழகான வரிகளில் உருவான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெட்ஸில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருது பாசம் திரைப்படத்துலேருந்து பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் உருவான பாடல்கள் தான் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றின அறிவிப்பு தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை ஐந்து நாற்பத்தி ஐந்திற்கு எமது ஒளிபரப்புகள் துவங்கும். அதில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்னா சாவித்ரி அவர்கள். சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி, அதில் அறிவிப்புகள். இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னையஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் பி மணிகண்டன் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ முதியோர்களுக்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் அரசகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல், 8 மணிக்கு மதுர தென்றல். 8:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 போட்டிகளின் 20வது பதிப்பின் தினசரி முன்னோட்ட ஒளிப்பதிவு கேட்கலாம். தொடர்ந்து மதுர தென்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். 9 மணிக்கு இசைப்பெட்டகம் யு ஸ்ரீனிவாஸ் மாண்டலின் இசை, எம் ஏ கிருஷ்ணசாமி வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் கடம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு

மதுரை தென்றல் 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் வசந்தி ரமேஷ் பாட்டு, எஸ் கிருஷ்ணன் வயலின், எஸ் ஆனந்த் மிருதங்கம் சென்னை அஞ்சலாக, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் நீர்முகம், உடன் கே வேல்முருகன் படைப்பு மதுரை வானொலி நிலையம், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் சுப்பலட்சுமி பார்த்தசாரதி, கற்றுக்கொள்வோர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா, சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 மதுரை தென்றல், 4:00 நாயக்க மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி, 5:00 குட்டீஸ் நேரம், இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் பற்றிய உரை வழங்குபவர் பி எஸ் சச்சிதானந்தன், சங்கீதம் சந்தோஷம், பாடுபவர் விக்ஷுதா கே ஐயர், நீதிக்கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா, அறநூல்கள் பற்றிய உரை தருபவர் காருண்யன் சரவணன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 5:30 கிராமிய தென்றல் கே ஏ ஜோதிதாசன் குழுவினரின் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து, சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அதனையும் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணுமணியும், சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நிலக்கோட்டை விலிநாயக்கன் பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள், அதில் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம், 8:00 செய்தி அறிக்கை, 8:50 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 மகரிஷி தீட்சிதி அகில பாரத நாடகம் கேட்கலாம், 10:00 ரவிவாஷி அகில பாரதிய சங்கீத் சபா, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:55 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நாளை ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டதும் நிகழ்ச்சியும் நேரமும், நாளை தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டும், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, இன்னும் சில நொடிகளில்